நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 25 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் யமுனா கல்யாணி.

0: யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குரல் அமுதம்.
2: கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது குறட்பா.
3: கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை.
2: எட்டு குணங்களையுடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள், கேளாத செவி முதலியவை போல பயனற்றவையாகும்.

0: தலை. குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சியை காலை மணி 6:10 க்கு

நினைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 இறைமனம் கமழும் பாடல்களோடு ஆனந்தராகம். 6:35 வயக்காடு. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55. 7 மலரும் காலை மலரில் குறுங்குளம் முத்துராஜா அவர்களின் செவிச்செல்வம். சேவை செய்திகள். தொடர்ந்து தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் தரும் மருத்துவ நேரம். காய்கனி விலை நிலவரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 நேயர்களின் இதயம் தொட்ட புத்தம் புதிய பாடல்கள் இதயராகமாய். நேயர்கள் அனுப்ப வேண்டிய எண் 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பிடித்த புதுப்பாடல், இடம்பெற்ற படம் மறக்காமல் உங்கள் பேரையும் ஊரையும் டைப் பண்ணி அனுப்பலாம். காலை மணி 8:50 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் என்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி சேலம் மங்கலன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் முதுமை வாழ்வின் முழுமை. திருச்சி பிஷப் கீப்பர் கல்லூரி சமூக நலத்துறை பேராசிரியர் முனைவர் எம் கெப்ரியல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேயர்கள் தொட்டு வர 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. காலை 10 போடு ஆட்டம் போடு. 10:30 இருப்பட பாடல்களாய் சின்ன தம்பி செம்பருத்தி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறும். 11 உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் வயது ஒரு தடையா இல்லை வெறும் எண்ணா, தோழிகள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 கேட்டு ரசிக்கலாம் மதுர கீதம். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள். உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் ஜி அழகுகண்ணன் அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் காஜாபேட்டை ரஷீத் அவர்களின் திரையிசை தொகுப்பிலிருந்து இடம்பெறும். 3 இசைத்தூரல். 4 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 5 பொன்மாலை. ஆரவாரம் வருவதோ 6:00. 6:15 நலம் தரும் யோகா. யோகா ஆசிரியர் எம் சாயிரா பானு அவர்கள் தரும் தகவல்கள். இன்றிரவு 7 உற்சாகம் உச்சம். எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் பற்றி மாணவி வி ஜெயஸ்வேதா அவர்களின் பதிவுகள். இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45. இரவு 7:25 உழவர் உலகம். நடப்பு குறுவை சாகுபடிக்கான பயிர்காப்பீட்டு திட்டமும் அதன் பயன்பாடுகளும் குறித்து ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் டாக்டர் ஆர் ஜெயமோகன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். இரவு 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனியராகம். 10 ஞாபகம் வருதே. முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை மணி 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாசம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். காலை 9 அரங்கிசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழலிசை இடம்பெறும். டாக்டர் VLV சுதர்சன் அவர்கள் வயலின், ராம்நாடு வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் மாதிரிமங்கலம் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:07 தஞ்சாவூர் மாவட்ட செய்தி மடல். 9:15 செய்தி சுடர். 10:00 அரங்கிசையில் திருவையாறு BV ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை RM தீனதயாலு அவர்கள் மோர்சிங். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பக்தி இசை மரபிசையோடு பன்னிசை, மெல்லிசையோடு திரை இசை, பயன் தரும் நிகழ்ச்சிகள் பல பல. அன்றாட செய்திகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரும் திருச்சி வானொலி. இது நேயர்களுக்காக நேயர்களால்.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சிமாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம் கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்திரக்கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நேரிட்ட விமான விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதிப்பன் பாடியவர் ராஜ்

0: நேரம் 6:10:17.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவது பொருள். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகின்றான். செல்வம் அதிகம் உடையவனுக்கே சிறப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவதால் பொருள்தான் மனித வாழ்வின் அடிப்படை என்றாகிவிட்டது. ஆனால்தான் பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். எவ்வித தகுதியும் இல்லாதவரையும் உலகம் மதிக்கும் அளவிற்கு தகுதி படுத்தி காட்டுவது அவரிடம் சேர்ந்திருக்கும் பொருள்தான். ஆனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குரலால் இக்கருத்தை உணர முடிகின்றது. பணம் எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் சம்பாதித்துவிடலாம் என்னும் தவறான போக்கு உலகத்தில் நிலவுகின்றது. செல்வம் ஈட்டும் முறையை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அப்பொருள் வரும் வழி அருளுடன் அன்புடன் பொருந்தாத வழிகளாக இருந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி விடுதலே சிறப்பு. நல்வழியில் பொருளை ஈட்டி சேமித்து வைப்போர்க்கு அறமும் இன்பமும் தானே வந்து சேரும். அரணியனும் செல்வமும் ஈனும் திறனின்றி தீரின்றி வந்த பொருள். வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது பின்னாளில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றாயிற்று. ஒரு நாட்டின் பொருள் உற்பத்தியை பற்றி கூறும்போது வள்ளுவர் 3 வழிகளை கூறுகின்றார். ஒரு பொருள், உள்கு பொருள், ஒன்னார் தெருபொருள் என்பதே அம்மூன்றும். பொருள் இல்லாமல் தனி மனிதனோ அல்லது தனி நாடோ இவ்வுலகில் உயர்வு பெற்றதாக சரித்திரம் இல்லை. செல்வ செழிப்பில் திளைக்கும் அமெரிக்காவும் தீராத வறுமையில் தவிக்கும் சோமாலியாவுமே இதற்கு சான்றுகளாகும். செல்வம் பகையருக்கும் எகாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் உட்பகை புறப்பகை என்று 2 பகைகள் உள்ளன. உட்பகை என்பது சுற்றத்தாலோ நோயினாலோ வரக்கூடியது. புறப்பகை எதிரியால் வரக்கூடியது. இரண்டையுமே நம்மிடம் உள்ள செல்வத்தால் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதன் கூறியதில் ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களுக்கு பொருளை பயன்படுத்தி புண்ணியம் பெறலாம். பொருள் ஈட்டுவது வாழ்க்கையின் தேவைக்குத்தானே தவிர அதுவே வாழ்க்கையின் நோக்கமாகிவிடாது. உண்மையில் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும். பணம் காசு போன்ற அழியக்கூடிய செல்வங்களை நம் சந்ததிக்கு சேர்த்து வைப்பதை விட கேடில் விழிச்செல்வமாகிய கல்வி செல்வத்தை பண்பாட்டு செல்வத்தை சேர்த்து வழங்கி செல்வதுதான் ஒரு மனிதன் அவன் சந்ததிக்கு சேர்க்கும் உண்மையான செல்வமாகும். எனவேதான் கல்வி செல்வத்தை வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறையதும் குறைபடாது, கள்ளத்தால் கல்வேன் எனலும் ஆகாது, கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழலுவது என்ன என்று விவேக சிந்தாமணி கேட்கின்றது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

5 நிமிடம் திருச்சி வானொலி அலை வரிசைகளில் இனி பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் முதலில் சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

கடவுள் எப்போதும் நம் மீது அன்பு அக்கறை பாதுகாப்பு வழங்க நம்முடனே இருக்கிறார். 6:22 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இனி பி. லீலா பாடிய பாடல்.

உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயில் வசந்த உற்சவ விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு. மாலை 6 மணிக்கு திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல். இன்றிரவு 8:30 மூலஸ்தானம் சேர்தல். எந்த செயலில் இருந்தாலும் பொறுமையாக இருக்க பழகுவோம். ஏனெனில் பொறுமை இருக்கும் இடத்தில்தான் கடவுள் இருக்கிறார். 6:26 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஆனந்தராகத்தில் இனி எஸ் சௌமியா பாடிய பாடல்.

ஐயன் அழகு சந்தன மணம் அடிக்குது நெத்திலே, அருள் மணக்குது சபரிமலை உச்சியிலே, ஐயன் அழகு சந்தன மணம் அடி

காட்டிலே பொருள் மணக்குது பாட்டிலே புகழ் மணக்குது ஏட்டிலே புனித தெய்வம் பொலுவிருக்குது புலிகள் வாழும் காட்டிலே மலர்கள் கோடி காவிலே மகிமை கோடி நாவிலே மலர்கள் கோடி காவிலே மகிமை கோடி நாவிலே மனமெல்லாம் தூய்மை பெறும் மகர ஜோதி ஒளியிலே அருள் மணக்குது சபரிமலை உச்சியிலே ஐயன் அழகு சந்தன மண

கடவுள் மீதான நம்பிக்கை இருந்தால் நம் மனதில் அமைதியும் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் ஏற்படும். இதுவரை பக்தி மனம் வீசி சென்றது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் ஆனந்த ராகம். நேரம் 6:35.

0: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை. இப்போது வயக்காடு
1: தானே உட்காரும் தானே தலைவன் எல்லோருக்கும் நல்லார் சோம்பேறிகளின் சிம்ம சொப்பனம் கூப்பிட்ட குரலுக்கு ட்ரோன் போல வரும் செல்லப்பிள்ளை பொது பிரச்சனைகளை பாக்கெட்டில் போட்டு வரும் புதுவகை பீரங்கி ஒற்றை குழல் அறியா இரட்டை குழல் துப்பாக்கி துப்பறியும் நாட் நாட் செவன் 28 பட்டியும் அறியா மகா பஞ்சாயத்தின் நாட்டாமை வரார் வரார் வரார்.
2: யார் பாது இருக்கிறதே நாலு பேரு, இதுக்கு ஏன்பா ஓவர் பில்டப்பு?
3: நாலு பேர் இருக்கிறோமோ 40 பேர் இருக்கோமோ அப்படிங்கறது முக்கியம் இல்ல, நாட்டாம தீர்ப்பு தான் முக்கியம். நீங்க கொடுக்க போற தீர்ப்பு தான் நாளைய தலைப்பு செய்தின.
2: ஓ சரி விடுப்பா, அவ்வளவுதானே தீர்ப்பு? இப்பவே சொல்றேன்
3: அண்ணே, இன்னும் பிரச்சனையே சொல்லலையே.
2: ஓ சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க.
3: உளுந்து பயிர் எல்லாம் சரியான பயிர் வளர்ச்சி அடையலையா, இலைகள் மஞ்சள் நிறமா மாறிடுதான், காய்களும் பூக்களும் ஈஸியா உதிருதான், பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் அதிகமா இருக்குதான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் A2 தானும் A1 சந்தேகப்படுறாரு. காலை நேரத்துல A2 A1 கொல்ல பக்கம் போய் அமைதியா உட்கார்ந்து பயிர்களை வசியம் பண்ணிடுறாராம், அதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுதான். அதுக்கு நாட்டாம நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்.
2: ஏயா A2, நீ போய் அந்த பயிர்களெல்லாம் வசியம் பண்றியா?
4: தெரியாமத்தான் கேக்குறேன், இது மகா பஞ்சாயத்தா இல்ல காமெடி சபையா? அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெய்னு சொல்ற மாதிரி மனுஷனையும் வசியம் பண்ண முடியாது, பயிரையும் வசியம் பண்ண முடியாதுங்க.
2: அப்புறம் ஏன்பா நீ A1 கொல்ல பக்கம் போய் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க?
4: அங்கத்தான் நிறைய வேப்ப மரம் இருக்கு, நல்ல ஆக்சிஜனும் கிடைக்குது, எனக்கு தியானம் பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்குண்ணே.
2: ஓஹோ அப்படியா கதை, இனிமேலும் என்னால பொறுக்க முடியாதுப்பா. தம்பி எடுப்பா அந்த சொம்ப.
3: சொம்பு நெளிஞ்சு கிடக்கு, வேற ஏதாவது கேளுங்கண்ண.
2: ஒரு ஃப்ளோல பேசும்போது கேட்டா கொடுக்க வேண்டியதானப்பா.
3: முதல்ல தீர்ப்பு சொல்லுங்கண்ணே, பெரிய சொம்பே கொடுப்பாங்க.
2: சரி, இந்த 28 பட்டி ஜனங்களுக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, யாரும் யாரையும் வசியம் பண்ண முடியாது, அதெல்லாம் வெறும் புரளி, எப்பவும் உண்மை கிடையாது. A1 வயல்ல யூரியா பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கு, இத போக்க நானோ யூரியா பிளஸ் திரவத்தை KVK கேட்டு வாங்கி இலை வழி தெளிப்பா பயன்படுத்தலாம். பயிரோட வளர்ச்சி பருவத்துல 1 லிட்டர் தண்ணீருக்கு 2-4 மில்லி லிட்டர் அளவுல இந்த நானோ யூரியா பிளஸ் கலந்து தெளிக்கணும். தெளிச்ச 20-25 நாட்களுக்கு பின்னாடி 2வது தடவையும் தெளிக்கணும். நீண்டகால பயிர், அதிக நைட்ரஜன் தேவைப்படும் பயிருக்கு கூடுதலா ஒரு முறை தெளிக்கலாம். நானோ யூரியா பிளஸ் தெளிங்க, சந்தோஷமா இருங்க.
3: அப்பா என்ன ஒரு தீர்ப்பு! பயிரை வாழ வச்ச ஆல மரமே, மரத்தின் வேரே, தெளிப்பை அழிக்க வைத்து எங்களை தெளிய வைத்த பம்பு செட்டே, பம்பு செட்டின் பம்பே.
2: போதும் போதும் போதும். சரி, எங்க அந்த A1 A2 அப்புறம் அந்த மித்த ரெண்டு பேரும், அவங்கள எங்கப்பா?
3: அண்ணே நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்கண்ணே.
2: அப்போ அவங்க என் தீர்ப்பையே கேட்கலையா? எல்லாமே நடிப்பா கோபால்!

நிகழ்ச்சியில் இனி நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளே, மத்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் வேளாண்மை துறையினரால் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் நிலையான வேளாண்மையை ஊக்குவித்தல், மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், சமச்சீரான உர பயன்பாடு மூலம் சாகுபடி செலவை குறை

அதிகரித்தல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்தல் ஆகிய நோக்கங்களுக்காக விளை நிலம் காப்போம் இயக்கத்தினை திறம்பட செயல்படுத்திடும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 6 வட்டாரங்களில் உள்ள 193 பஞ்சாயத்துகளிலும் விளைநிலம் பாதுகாப்பு திட்டத்தில் இம்மாதம் 30 தேதி வரை விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. இம்முகாமில் விவசாயிகளுக்கு மண்வள அட்டை பயன்படுத்துவதன் நோக்கம் குறித்தும், மண்வளத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்படும். அத்துடன் மண்வளத்தை பாதுகாக்க பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உர பயன்பாடு, அங்கக இயற்கை உர பயன்பாடுகள், பசந்தால் உர பயிர்கள், நுண்ணூட்ட சத்துக்களை எவ்வாறு பயிர்களுக்கு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு, திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்ற தொழில்நுட்ப விளக்கங்கள் பயிற்சியில் விவசாயிகள்

இருக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சி நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என் மீண்டும் ஒரு முறை 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாந்தோப்புகளில் பழ ஈக்களின் தாக்குதல் தென்படுகின்றது. இதன் புழுக்கள் சதை பகுதியை தின்று அழிக்கும். தோலின் மேற்பரப்பில் பழுப்பு நிற திட்டுகள் காணப்படும். சேதமடைந்த பழங்கள் அழுகி கீழே விழுந்துவிடும். பாதிக்கப்பட்ட பழங்களை பறித்து அகற்றி விடுதல் அவசியம். மரத்தை சுற்றி உழவு செய்து பழ ஈக்களின் கூட்டு புழுக்களை அழிக்கலாம். இதனை கட்டுப்படுத்திட பழ ஈக்களுக்கான இனக்கவர்ச்சி பொறிகளை 1 ஹெக்டருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். ரசாயன முறையில் கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் டைமீத்தோயேட் மருந்துடன் 10 கிராம் நாட்டு சர்க்கரை கலந்து தெளித்து பழ ஈக்களை கட்டுப்படுத்தலாம். வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் வாழை வளரும் பருவத்தில் அசோஸ்பைரில்லம் பாஸ்வோ பாக்டீரியா 2 20 கிராம் என்ற அளவில் நடவு செய்ததிலிருந்து 1 மாதம் கழித்து 1 முறையும் 5 மாதத்திற்கு பிறகு அடுத்த முறையுமாக 2 முறை இட வேண்டும். கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, விவசாயிகள் தங்களுடைய ஆடுகளுக்கான உருளை புழு நாடா புழுக்களுக்கான தடுப்பு மருந்தினை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுவாக ஆட்டுக்குட்டிகளுக்கு முதல் 6 மாதத்திற்கு மாதம் 1 முறை குடற்புழு நீக்கம் செய்வது அவசியம். 6 மாதத்திற்கு பிறகு 3 மாதங்களுக்கு 1 முறை, அதாவது பருவமழை தொடங்குவதற்கு முன்பு 1 முறையும் பருவமழையின் போது 1 முறையும் பருவமழைக்கு பின் 2 முறையும் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் நடப்பு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு திட்டமும் அதன் பயன்பாடுகளும் நேர்முகம். பங்கேற்கிறார் ஈச்சங்கோட்டையின் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் டாக்டர் கே.ஆர். ஜெகன்மோகன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன் பெறுங்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி வருவது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்.

0: சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத்துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், பேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்றிரவு 10 மணிக்கு இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன.

0: சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணமாக முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்ததான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: காற்றில்லாமல் உயிரியக்கம் ஏது? வீசும் காற்று மழையை கொணர்கிறது, இப்போது மின்சாரமும் தருகிறது. இன்று உலக காற்று நாள். உலகளாவிய காற்றாற்றல் மன்றம் இன்றைய தினத்தை உலக காற்று நாளாக அனுசரித்து வருகிறது. காற்றின் வகை திறனறிந்து பூமியை வளப்படுத்துவோம். அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கும் நயாகரா நீர்வீழ்ச்சியை கம்பி மீது முதலில் கடந்தவர் எனும் பெருமையை பெற்றவர் நிக் வேலண்டா. அந்த சாதனையை அவர் நிகழ்த்திய நாள் இன்று. ஆண்டு 2012. வரலாற்றாய்வாளர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1975. தென்னிந்திய வரலாறு, விஜயநகர வரலாறு என விரிவான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பல நூல்களை படைத்தவர் நீலகண்ட சாஸ்திரி. நடிகர் மணிவண்ணனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2013. இவரின் இயக்கத்தில் முதலில் வெளியான படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. இதனைத் தொடர்ந்து இளமை காலங்கள், இங்கேயும் ஒரு கங்கை உள்ளிட்ட பல

படங்கள் இயக்கியதோடு 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் மணிவண்ணன். சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1937. வளமும் நலமும் குன்றிய தன் கிராமமான ராலேகன் சித்தியை தன்னிறைவு பெறச் செய்தவர். ஊழலுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கானவர்களை கவர்ந்தவர். ஒரு நாட்டுக்கு தேவையான வளர்ச்சியை கிராம மேம்பாடு மட்டுமே தரும், நகரமயமாக்கல் தீர்வன்று என்பவர் அண்ணா ஹசாரே. உருக்கு உலகில் ஆற்றல் மிக்க லக்ஷ்மி மிட்டல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1950. லாபத்தை ஈட்டுவதை காட்டிலும் தொழிலில் உற்பத்தி செலவை குறைப்பதன் மூலம் வெற்றியை நம் வசப்படுத்தலாம் என்கிறார் லக்ஷ்மி மிட்டல். அறிவியல் தமிழுக்கு சிறப்பு சேர்த்த மனவை முஸ்தபா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1935. யுனெஸ்கோ கூரியர் தமிழ் பதிப்பின் ஆசிரியராக 35 ஆண்டுகள் பணியாற்றியவர். மணவை முஸ்தபாவின் நூல்களில் சில: கணினி கலைச்சொல் அகராதி, செம்மொழி களஞ்சிய பேரகராதி, மருத்துவ கலைச்சொல் களஞ்சியம். திரைப்பட நடிகர் சி எல் ஆனந்தன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1933. விஜயபுரி வீரன் படத்தில் வாழ் சண்டையில் இவர் புகுத்திய புதுமையும் துணிச்சலும் வெகுவான பாராட்டை பெற்றன. வீரத்திருமகன், நானும் மனிதன்தான், அடுத்த வாரிசு, அந்த ஒரு நிமிடம் உள்ளிட்டவை ஆனந்தனின் குறிப்பிடத்தக்க படங்கள். டேபிள் டென்னிஸ் விளையாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் மணிக்கா பத்ரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1995. காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய டேபிள் டென்னிஸ் வீராங்கனை இவர். பெண்கள் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் முதல் 10 பட்டியலில் இடம்பெற்றுள்ள மணிக்கா பத்ரா பயிற்சியுடன் திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்கிறார். பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1944. ஜி கே வெங்கடேஷ் இசையமைப்பில் பாடகராக அறிமுகமான இவர் 16 வயதினிலே படப்பாடல் மூலம் புகழ் பெற்றார். 8000 திரைப்பாடல்களை பாடிய மலேசியா வாசுதேவன் 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார்.

மகிழ்ச்சி மனதில் மலர, உற்சாகம் உள்ளத்தில் ஊற்றெடுக்க, சிரிப்பினை தோழனாக கொண்டு நல்ல எண்ணங்களுடனும் நம்பிக்கையுடனும் நடைபோட இன்று சாதாரண நாள் மட்டுமல்ல, தனித்துவமான சிறப்புகளை அள்ளித்தரும் பொன்னான நாளாக அமைய வாழ்த்துக்களுடன் மலர்கிறது. திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.

0: செவிச்செல்வம். வழங்குபவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
1: அன்பான வணக்கங்கள். இன்று நிறங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியவை முதன்மை வண்ணங்கள். பச்சை, ஆரஞ்சு, ஊதா இவை இரண்டாம் நிலை வண்ணங்கள். இவற்றின் கலவையே மூன்றாம் நிலை வண்ணங்களாக அறியப்படுகின்றன. அது சரி. கருப்பு, கருப்பு நிறத்தின் மேல் பலருக்கும் ஒரு வெறுப்பு இருக்கிறது. உண்மையில் பார்க்க போனால் நிறங்கள் எதுவும் இல்லாத நிலையே கருப்பு. ஏனென்றால் கருப்பு ஒளியை முழுமையாக உறிஞ்சிக் கொள்கிறது. அதனாலேயே கருப்பு நிறமாலையில் ஒரு நிறமாக கருதப்படுவதில்லை. பிப்ஜிஆர் நிறங்களை எடுத்து பாருங்கள், குழந்தைகளே தெரியும். நிறமே அல்லாத கருப்பின் மேல் ஏன் இத்தனை வெறுப்பு? இதன் அடிப்படையான காரணம் மனிதர்களின் ஆதிகாலத்து வாழ்க்கைக்குள் புதைந்து கிடக்கிறது. பகல் முழுவதும் வேட்டையாடி உண்டு வாழ்ந்து வந்த மனிதனுக்கு இரவு அச்சம் தருவதாக அமைந்தது. விலங்குகள் தன்னை தாக்கிவிடுமோ என்று அஞ்சினான். இரவு, இருட்டு, கருப்பு ஆகியவை தீங்கு விளைவிப்பதாக, பயம் தருவதாக இருந்தது. மனிதன் கருப்பு நிறத்தை இருள், துக்கம், அச்சம், அறியாமை, அசுத்தம் இவற்றோடு தொடர்பு படுத்தினான். அதே போலவே வெண்மை நிறத்தை தூய்மை, ஒளி, அறிவு போன்றவற்றோடு பொருத்தி பார்த்தான். இவை வெறும் மனதளவிலான உருவகங்களே தவிர இவற்றில் உண்மை இருக்கவில்லை. பூமியில் முதன் முதலில் தோன்றிய மனிதர்கள் ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கருப்பினத்தவர்கள்தான். வெள்ளையர்களின் காலனி ஆதிக்க காலத்தில் கருப்பின மக்கள் ஏழ்மை, வறுமை, நாகரிகமின்மை, கடின உழைப்பு, அடிமைத்தனம் இவற்றோடு அடையாளப்படுத்தப்பட்டனர். வெள்ளையர்கள் நாகரிகம் மிக்கவர்களாகவும் அறிவாளிகளாகவும் கருதப்பட்டனர். நமது விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த தேசப்பிதா மகாத்மா காந்தியே கூட கருப்பர் என்ற அடையாளத்தினால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏன்? அச்சுப்பதிக்க பயன்படும் கருப்பு மையை ஆங்கிலேயர்கள் இந்தியன் இங்கென்று பெயர் சூட்டி கொக்கரிக்கவில்லையா? மனிதரின் தோல் நிறம் புவியியல் ரீதியாக

தரமான இட அமைவு, தட்பவெப்பநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் உண்டாகிறது. தோல் நிறத்திற்கும் மனிதனின் அறிவு மற்றும் குணநலன்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற தெளிவு சமீப காலத்தில் உண்டாகியிருக்கிறது. ஐரோப்பியர்களின் வெள்ளை தோலை விரும்பும் நம்மவர் வெள்ளை முடியை விரும்புவதில்லை. தலை நரைத்தவர்கள் தலைக்கு சாயம் பூசிக் கொள்கின்றனர். வெள்ளையர்களோ வெப்பமண்டல பகுதிக்கு சுற்றுலா வந்து சூரிய குளியல் எடுக்கின்றனர். தங்கள் தோல் கருப்பாவதை கண்டு மகிழ்கின்றனர். இப்படியான விசித்திரங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. நிறத்தின் அடிப்படையிலான தீண்டாமை மனித நாகரிகத்திற்கே எதிரானது. வெளுப்பான நிறம் கொண்டவர்கள் மீது ஈர்ப்பும் கருத்த நிறத்தவர்கள் மீதும் வெறுப்பும் கொள்வது ஆரோக்கியமான மனநிலை அல்ல. பாடும் குயில் கருப்பு, அது தின்னும் பழுத்த நுணா கருப்பு, கண்ணின் விழி கருப்பு, இன்னுமா கருப்பின் மீது வெறுப்பு? அன்பு குழந்தைகளே, எனது பேப்பர் கொக்கு என்ற சிறுவர் பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு பாடல். கருப்பு என்றால் அழுக்கு இல்லை, கண்க வரும் நிறம்தான். அதை கண்டவுடன் வெறுப்பதற்கு காட்சிக்கு அது வரம்தான். கருப்பு என்றால் தாழ்வு இல்லை, கார்மேகம் பார் மேலே, அது கனிவுடனே மழை பொழிந்து பார்முழுதும் காக்கும்.

0: செவிச்செல்வம் வழங்கியவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பு

0: அமைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், யுபிஐ, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலகத்தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின்போது GPS தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 3,300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிக்கோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 உயிரிழந்தனர். பந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த

0: கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்மோஸ் நீரிணை பகுதியின் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: 26 அன்று காலையில 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக மக்கள் குறைதீர் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்ட்ட வழங்கி பயன்பெறலாம்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நிலத்தடி நீர் மட்டம் அதிகம் உறிஞ்சப்பட்ட அதிவேகமான நீர்வட்டம் குறைந்து வரும் குறு வட்டங்களில் சாகுபடி பரப்பளவு குறைஞ்சிருக்கு. நிலத்தடி நீரை திறம்பட பயன்படுத்தி அதிக பரப்பை சாகுபடிக்கு கொண்டு வர 2026-27 ஆண்டிற்கு 1500 ஹெக்டேர் பொருள் இலக்கு மற்றும் நிதி 720 லட்சம் இலக்கு பெறப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் கணினி சிட்ட அடங்கல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், நில வரைபடம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3 மற்றும் வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட சிறு குறு விவசாயி சான்று, மண் மற்றும் நீர் பரிசோதனை அட்டை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு tnhorticulture.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து மானியத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து பயன்பெறலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் NDLM தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தின்படி இனம் வாரியாக அனைத்து கால்நடைகளின் காதலையும் 12 இலக்க எண் கொண்ட டிஜிட்டல் டேக் பொருத்தப்படும். அதாவது நமக்கு எப்படி ஆதார் அட்டையோ அது மாதிரி கால்நடைகளுக்கான ஆதார் அட்டை. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கால்நடை வளம் பெருகவும் விவசாயிகளின் வருமானம் உயரவும் இந்த திட்டங்கள் பெரிதும் உதவும். இது பற்றின மேலும் விவரங்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகம் அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தை தொடர்பு கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தால சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. வர 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதிதாசன் சாலை மேற்கு தாலுகா அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நடக்க இருக்கு. இந்த முகாமில் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தகவல்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தினை நேரிலோ அல்லது தொலைபேசி எண்கள் 0431-2413-510 மற்றும் 94-99-05-5901 என்ற எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.
1: இனிமையான இந்த காலை நேரத்துல இதமான பாடல்களோட பல தகவல்களையும் தந்துட்டு இருக்க காலை மலர்ல இப்ப வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தொல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். கோடை காலத்துல சருமத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன, அதை வராம தடுக்க என்ன செய்யணும் டாக்டர்?
2: கோடையில அதிகமா நம்ம கஷ்டப்படுறதுன்னா வேர்க்கூறு. இது வந்து முக்கியமா யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, நிறைய காற்றோட்டம் இல்லாம இருக்கிற மாதிரி இடங்கள்ல நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காற்றோட்டம் இருக்குதான்னு பாத்துக்கோங்க. முக்கியமா நம்மளோட ஆடையும் அதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது வெளிர் நிற பருத்தி ஆடைகள் அணியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2-3 times குளிச்சுக்கணும். அதிகமா நம்ம தண்ணீர்ல டைம் ஸ்பென்ட் பண்ணி குளிக்கணும். காற்றோட்டமான ஆடை அணியணும். கோல்டு கம்ப்ரஸ், அதாவது ஒரு பெரிய பேசன்ல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு அதுல நம்ம இந்த டர்க்கி டவல்னு சொல்லுவோம் இல்லையா, திக்கான அந்த டவல் வச்சுட்டு கோல்டு கம்ப்ரஸ் நம்மளுக்கு பண்ணிக்கலாம். அந்த வேர்க்கூறு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கோல்ட் கம்ப்ரஸ் எல்லாருக்கும்

தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் 17/6/2020

0: பண்ணலாமான்னா அதை டாலரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு பண்ணலாம். ரொம்ப நேரமும் அந்த கோல்டில் நம்ம எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம். அடுத்தது அது மேலே நம்ம இந்த கேலமின் லோஷன் இருக்கு இல்லையா, அந்த கேலமின் லோஷன் போட்டுக்கிட்டாலும் கொஞ்சம் இந்த எரிச்சல் அரிப்பு குறையும். ஸோ அதுவும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த வெயில் காலங்களில் இன்னொரு கஷ்டம் என்னன்னா, இந்த பூஞ்சை தொற்று மற்ற நாட்களில் வரக்கூடியதை விட வெயில் காலத்தில் ரொம்ப வேகமாகவும் அதிகமாகவும் பரவக்கூடிய பூஞ்சை தொற்று நமக்கு ரொம்ப அனாயிங்கான ஒரு சிம்டம் அது. அதாவது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அரிப்பு வர்றது, நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் நம்மளோட வேலை எல்லாத்தையுமே நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஆக்கிடும். ஸோ இதுக்கு ஒரு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீன்ஸ் லெக்கின்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறதுனால இந்த பூஞ்சை தொற்று அதிகமா வரும். ஸோ திருப்ப நான் சொல்றேன், லூஸ் காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கோங்க சம்மர்ல. அது இல்லாம பூஞ்சை தொற்று வந்தது அப்படின்னா நீங்களா பக்கத்துல ஏதாவது ஒரு ஃபார்மசியில மருந்து வாங்கி போடாம ஆரம்பத்திலேயே அதை தோல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ண முடியும். ஸ்டீராய்டு இருக்கக்கூடிய கழும்புகள் இல்ல காமனா வைக்கக்கூடிய இந்த மெடிசன்ஸை வந்துட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையை அதிகப்படுத்திடும். அதுக்கப்புறம் அதை ட்ரீட் பண்றதும் கஷ்டம், ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இதை பார்த்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை போட்டுக்கோங்க. ஸோ இது இல்லாம கருமையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம SPF 30-50 இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் காலையில 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் every 2 hours அப்ளை பண்ணணும். சன்ஸ்கிரீன் 2 விரல் அளவு எடுக்கணும் ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சன்ஸ்கிரீன்ல முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அதை நீங்க போட்டிருக்கும் போது எனக்கு ஒயிட் காஸ்ட் இருக்கு, ஒழுகுது, எரிச்சல் இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இந்த வெயில் காலத்தை நம்ம இன்னுமே நம்ம என்ஜாய் பண்ணி வாழலாம். வெயில் காலத்துல இருக்கக்கூடிய மற்ற சந்தோஷமான விஷயங்கள் அதாவது மா பழா இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம்.
1: நாளை மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

நாளை 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9:45 முதல் மாலை 4 வரை மின் விநியோகம் இருக்காதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தென்னூர் துறைமின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் தில்லைநகர் கிழக்கு மற்றும் மேற்கு விஸ்தரிப்பு அனைத்து பகுதிகள், காந்திபுரம், அண்ணாமலை நகர், கரூர் பைபாஸ் ரோடு, தேவர் காலனி, தென்னூர் ஹைரோடு, அண்ணாநகர் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள், புது மாரியம்மன் கோவில் தெரு, சாஸ்திரி ரோடு, ரஹ்மானியபுரம், சேஷபுரம், ராமராயர் அக்ரஹாரம், வடவூர், விநாயகபுரம், வாமடம், ஜீவாநகர், மதுரை ரோடு, கல்யாண சுந்தரபுரம், வள்ளுவர் நகர், நத்தர்ஷா பள்ளிவாசல், பழைய குட்ஷெட் ரோடு, மேல புலிவாட்டு ரோடு, ஜலால் பக்கிரி தெரு, ஜலால் குதிரி தெரு, குப்பாங்குளம், ஜாபர்ஷா தெரு, பெரிய கடை வீதி, சூப்பர் பஜார், சிங்காரத்தோப்பு, பாபு ரோடு, மதுரம் மைதானம், பாரதியார் தெரு, சுண்ணாம்புக்கார தெரு, சந்துக்கடை கள்ளத்தெரு, அல்லிமால் தெரு, கிளேத்தார் தெரு, சப்ஜெயில் ரோடு, பாரதி நகர், இதாயத் நகர், காயிதே மில்லத் சாலை, பெரிய செட்டி தெரு, சின்ன செட்டி தெரு, பெரிய கம்மாளத்தெரு, சின்ன கம்மாளத்தெரு, மரக்கடை, பழைய போஸ்ட் ஆஃபீஸ், வெள்ளமண்டி, காந்தி மார்க்கெட், தஞ்சை ரோடு, கல்மந்தை, கூனி பஜார் மற்றும் வரகநேரி துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் மகாலட்சுமி நகர், தனரத்னம் நகர், வெல்டர்ஸ் நகர், தாராநல்லூர், ஏபி நகர், விஸ்வாஸ் நகர், வசந்த நகர், அலங்காநாதபுரம், வீரமாநகரம், பூக்கொல்லை, காமராஜர் நகர், செக்கடி பஜார், பாரதி நகர், கலைஞர் நகர், ஆறுமுகா கார்டன், பிஎஸ் நகர், பைபாஸ் ரோடு, வரகநேரி, பெரியார் நகர், பிச்சை நகர், அருளானந்தபுரம், அன்னை நகர், மல்லிகைபுரம், படையாற்றி தெரு, தர்மநாதபுரம், கல்லுக்கார தெரு, கான்மியான் மேட்டு தெரு, துரைசாமிபுரம், கீழம்புதூர், இருதயபுரம், குழுமிக்கரை, மரியம் நகர், சங்கிலியாண்டபுரம், பாரதி தெரு, வள்ளுவர் நகர், ஆட்டுக்கார தெரு, அண்ணாநகர், மணல்வாரித்துறை ரோடு, இளங்கோ தெரு, காந்தி தெரு, பாத்திமா தெரு, பெரியபாளையம், பிள்ளை மாநகரம், பென்சினார் தெரு, எடத்தெரு, முஸ்லிம் தெரு, ஆனந்தபுரம், நித்தியானந்தபுரம், பருப்புக்கார தெரு, சன்னதி தெரு மற்றும் பஜனை கூட தெரு ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காதுன்னு பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க.

திருச்சிராப்பள்ளியில் இன்றைய உழவர் சந்தையில் காய்கறிகளின் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 1 கிலோ 64 ரூபாய், பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 36, சுரைக்காய் 24, சௌசௌ 36, புடலங்காய் 30, பீர்க்கங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு கிலோ 1க்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 64, முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 56 ரூபாய், காலிஃப்ளவர் பூ 1க்கு 45, எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 1 120, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 100.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இன்றே தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. திருச்சிராப்பள்ளியில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 13,859 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 269 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பெட்ரோல் 1 லிட்டர் 108 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 100 ரூபாய் 36 பைசாவிற்கும் விற்பனையாகிறது.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 1435 ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் 25/6/2026 வரை நடைபெறவுள்ளது. அதன்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் தொட்டியம் வட்டத்திலும், மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் மருங்காபுரி வட்டத்திலும், வருவாய் கோட்டாட்சியர் திருச்சிராப்பள்ளி அவர்கள் தலைமையில் திருச்சிராப்பள்ளி வட்டத்திலும், வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீரங்கம் அவர்கள் தலைமையில் மணப்பாறை வட்டத்திலும், வருவாய் கோட்டாட்சியர் லால்குடி அவர்கள் தலைமையில் லால்குடி வட்டத்திலும், சார் ஆட்சியர் முசிறி அவர்கள் தலைமையில் துறையூர் வட்டத்திலும், தனித்துணை ஆட்சியர் திருச்சிராப்பள்ளி அவர்கள் தலைமையில் திருச்சிராப்பள்ளி வட்டத்திலும், மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர் திருச்சிராப்பள்ளி அவர்கள் தலைமையில் மணச்சநல்லூர் வட்டத்திலும், உதவி ஆணையர் திருச்சிராப்பள்ளி அவர்கள் தலைமையில் முசிறி வட்டத்திலும், மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் திருச்சிராப்பள்ளி அவர்கள் தலைமையில் ஸ்ரீரங்கம் வட்டத்திலும், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்கள் தலைமையில் திருவெறும்பூர் வட்டத்திலும், வருவாய் தீர்வாயம் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை வருவாய் தீர்வாய அலுவலரிடம் அளித்து தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்காங்க.

நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை மணி 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாசம் அவர்களுடன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும்.

வானவில் வரும்போது வானம் அழகாகும், தன்னம்பிக்கை வரும்போது மட்டுமே வாழ்க்கை அழகாகும் என்ற வரிகளோடு திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில் இனி கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடல் கேட்கும் நேரம். அதுக்கு என்ன பண்ணணும், உங்க மொபைல் எடுங்க 9385461021 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு பிடித்த பாடல அனுப்பலாம். மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. முதல் நேயர்கள் யார் எங்க இருந்துனா, வாரியங்காவல், வசந்தி, மகேஸ்வரி, பிரகவி, தனுஷி, நிவிதஷி, லோகித், குளஞ்சிநாதன், கதிரவன், இவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. நாமும் கேட்கலாம்.

இசையை கேட்பதிலும் இசைப்பதிலும் இன்பம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ராகத்துல நமக்கு ரொம்பவே பிடித்த புதிய பாடலை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா யார் எங்க இருந்து அப்படின்னு பாக்குறீங்களா? அனந்தபுரம் நாகராஜ், கீதா மாதேஷ், தன்வர்ஷ, சூரியலதா, அரித்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து யூத் படத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் சூப்பரான பாடல் யூத் படத்துல இருந்து.

இதயத்தின் இலக்கணம் இசை இசை கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் இதய ராகத்துல நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா 9385461 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அடுத்த நேயர்கள் யார் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தா, அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. லால்குடியில இருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டிஸ், நிகாரிகா, இவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வீரதீர சூரன் திரைப்படத்திலிருந்து நாமளும் கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேரம் 8:30. இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம் நேயர்கள்லாம். உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னா 938-546-102-1 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. வான் வீதியில் ஒரு இசை நூலகம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க நம்ம நேயர்கள். தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்களுக்காக காத்து வாக்குல ரெண்டு காதல் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, நாமளும் கேட்கலாம்.

8:35 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இது இதயராகும். அடுத்ததா இன்று இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களோட நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி. இவங்களுக்காக தர்பார் திரைப்படத்திலிருந்து நான் தாண்டா பாடல் வந்துட்டே இருக்கு.

0: சும்மா.
1: 8:39 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. இது இதே ராகம் நேர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. இனிய காலை வணக்கம், இதே ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ராமகிருஷ்ணன் குழும கொண்டான் பழனி வட்டத்திலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் காந்தாரா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவபிரகாஷ். இயற்கை மற்றும் யோகா மருத்துவராக இருக்கேன். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. முதுமைங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலேயே எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, 30 வயசுக்கு மேலே எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ரெகுலரா நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாம திடீர்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த வேலைகள் வந்து செயல்பட முடியாம போயிடும். அப்ப அந்த மாதிரி போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்க முடியாதனால பல ப்ராப்ளங்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது. இப்போ நான் இதை முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல முனிவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது மெயினா இந்த டயத்துல நம்ம இந்த யோகா பத்தி நம்ம நினைவு கூறுறதுக்கு நம்ம முதல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, லார்ட் சிவா. அவங்க தான் வந்து யோகா வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது மக்களுக்கு வந்து இயற்கையா சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பா ஒரு ப்ராப்பர் சேனல் சொல்லும் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு கொடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர்கள் வந்து லார்ட் சிவா. ஆக்சுவலா இந்த லார்ட் சிவா மூலமா தான் பதஞ்சலி யோக முனிவர் மூலமா தான் இது வந்து நம்ம உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பதஞ்சலி யோக முனிவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதை ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல வந்து கொண்டு வந்து மக்கள் எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவங்க வந்து பதஞ்சலி யோக முனிவர் வந்து இதை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. மெயினா இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யம் நியம் ஆசன் பிரணயம் பிரத்யேகார் தாரன் தியான் சமாதி, அதாவது இதை வந்து 8-fold பாத்வே அப்படிம்பாங்க. எதனாலன்னா, இப்ப நார்மலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எப்படி எல்லாம் நம்ம கத்துக்கணுங்கிறத ஈஸியான வழியில நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எம் அண்ட் நியம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எம் வந்து சமூக ஒழுக்கம். ஆக்சுவலா அந்த சமூக ஒழுக்கத்துல என்னென்னலாம் வரும்னா, அகிம்சா சத்திய அஸ்தே பிரம்மச்சாரி அபரிக்கிரக யம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார்கிட்டையும் சண்டை போடாம இருக்கிறது, உண்மையா இருக்கணும், திருடாம இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், பேராசை இது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இது எல்லாமே எப்படின்னா சமூக ஒழுக்கத்தை குறிக்கும். நியம் நியம்ங்கிறது எப்படின்னா தனிப்பட்ட ஒழுக்கம். இப்ப தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சௌச்ச சந்தோஷ் தபஸ் ஸ்வத்தியாய ஈஸ்வர் பிரணிதானி அப்படின்னு சொல்லுவாங்க.

ஆக்சுவலா இது எப்படின்னா, நம்ம வந்து தூய்மையா இருக்கிறது, மன நிறைவா இருக்கிறது, ஒழுக்கமான முயற்சி இருக்கிறது, சுய ஆய்வு பண்ணிக்கணும், இறை அர்ப்பணிப்பு இருக்கணும், அதாவது சரண்டர் டு காட் பிரிங் பர்ஃபெக்ஷன் சமாதி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு செயல் செய்யறப்பையும் ஒரு மன நிறைவோட செய்யணும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, யோகா பத்தி கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஒழுக்க முறைகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சமூக ஒழுக்கம் இருக்கணும், அடுத்து தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு யோகா கத்துக்கிறதுக்கே அவங்க உடம்பு வந்து தயாரா நிலை இருக்கும். இப்ப ஆசனாஸ்ங்கிறது என்ன பண்ணா, உடல்நிலை மற்றும் பயிற்சிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை வலுவாக வைக்கிறதுக்கும், பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதுக்கும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வராமல் இருக்கிறதுக்கும் ஆசனங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பிரணயாமா அப்படிங்கிறது என்னன்னா, மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு. நம்ம உடம்பு திடீர்னு வெப்பம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கூல் பண்றதுக்கு, திடீர்னு நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆயிடுச்சுன்னா எப்படி வெப்பப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல எப்படி எப்படிலாம் எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படுத்தணும், அப்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணா நம்ம உடம்பு வந்து பல வியாதிகள் சரி பண்ணும் அப்படிங்கிறது இந்த பிரணயாம பயிற்சியில வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து பிரத்யாகாரம் அப்படின்னா, நம்ம என்னன்னா நம்மளோட ஐம்புலன்கள் சொல்லலாம், அது உள்நோக்கி திருப்புதல். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம புலன்களை வந்து உள்நோக்கி திருப்புறது, அதனால வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து தியான். தியான்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மனக்குவிப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி தாரணான்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா மன ஒருநிலைப்படுத்தல். நம்ம சொல்லுவோம்ல, மனசு டைவர்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ கவனம் செலுத்து அப்படிம்போம் பாத்தீங்களா. அப்ப அந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானம். தியானங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்தல வந்து தொடர்ச்சியா ஒரு மன குவிப்புல கொண்டு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமாதி. சமாதிங்கிறது எப்படின்னா, உயர்ந்த ஆன்மீக நிலை, அதாவது பேரானந்தம் அனுபவிக்கிறது. இது வந்து எளிய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யம் நியம் ரெண்டுமே எதை குறிக்கிறப்பா, நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை குறிக்கும். ஆசனாஸ் பிரணயமாங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை குறிக்கும். பிரத்யாகாரா தாரண தியானா இது எல்லாமே எதுனா மன வளர்ச்சியை குறிக்கும். அடுத்து சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். இப்போ இது எதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த யம் நியம் ஆசன் பிரணயாமம் பிரத்யாகார் தாரண் தியான் சமாதி இந்த எயிட் போல்டு பாத்வே தான் இந்த யோகாவோட ஒரு முழு சாராம்சம் சொல்லுவோம்ல. அது இதை மெயினா நமக்கு கொடுத்தது வந்து யார் மூலமா நமக்கு கிடைச்சுனா, லார்ட் சிவா மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் இதை வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல நமக்கு யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, பாம்பாவும் பாலி மனுஷனாவும் இருப்பாங்க. அது நிறைய கோயில்கள்லாம் நீங்க பாக்கலாம், பதஞ்சலி முனிவர்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யோகாவை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த பதஞ்சலி யோக முனிவர் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பதஞ்சலி யோக சூத்ரான்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த யோகாவை பத்தியும், நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது பத்தியும் நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்கிரியாஸ். சட்கிரியாஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து உடலை வந்து மனசையும் எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு முக்கியமான யோகால ஒரு சுத்திகரிப்பு முறைகள் இருக்கு. சட்கிரியாஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து நேத்தி அப்படிம்பாங்க. நேத்திங்கிறது என்ன பண்ணா, மூக்க கிளீன் பண்றது. இதுக்கு வந்து ஜல நேத்தி பாட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா மூக்கை வந்து சுத்தப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சூத்திர நீத்தின்னு ஒண்ணு இருக்கு. சூத்திர நீத்தினா நம்ம ரப்பர் கேத்தட்டர்ன்னு இருக்கும், அது வந்து மூக்கு வழியா விட்டு உள்நாக்கு வழியா அந்த நாக்கு வழியா வெளியில வரும். அது வந்து எதுக்குன்னா, அந்த மூக்குல ஏதாவது சளி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்றதுக்காண்டி பயன்படுத்துறது. அதுக்கடுத்து தோத்திங்கிறது என்னன்னா, உணவு குடலையும் வயிற்றையும் சுத்தப்படுத்துறது. இது என்னன்னா, நம்ம சொல்லுவாங்கல்ல எல்லா வியாதிக்கும் மெயின் காரணம் வந்து வயிறு. வயிறு சுத்தமா இருந்தாவே போதும், உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தோத்திங்கிறது உணவு குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நாளிங்கிறது என்னன்னா, வயிற்று இருக்கிற சதைகள், அந்த சதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யவும் ஒரு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அதுல வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பஸ்திங்கிறது என்னன்னா, பெருங்குடலை சுத்தம் செய்யறது. பெருங்குடலை சுத்தம் செய்யறதுன்னா இனிமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுல வந்து அந்த பஸ்திங்கிறது வந்து இதுல சொல்லுவாங்க. அடுத்து கபாலா பாதி என்னன்னா, மூளை ஒளிர செய்யும் சுவாச சுத்திகரிப்பு முறை. இது வந்து என்னன்னா, இந்த பயிற்சியில வந்து கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க. அது எப்படின்னா, கபாலா பாதிங்கிறது ஆக்டிவ் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. இப்ப உடனே லைட்டா நான் அதை செஞ்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா, ஆக்டிவ் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணணும். அதாவது போர்ஸ்ஃபுல்லா மூச்சு காத்து வெளியே மட்டும் தான் உள்ளணும். உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க கூடாது. இது எதுக்குன்னா, மெயினா வந்து நுரையீரலோட திறனை வந்து அதிகரிக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் திராதகம். திராதகங்கிறது ஏற்கனவே இந்த தீபத்தை பாக்குறது, ஏதாவது ஒரு புள்ளிய போக்கஸ் பண்ணி பாக்குறது. திராதகம் வந்து அந்தரங்க திராதகம் அப்படிம்பாங்க. அதே ஒளிய கண்ணை முடிக்கிட்டு நம்ம புருவ மத்தியில பாக்குறது, இல்லாட்டி நம்ம ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்து மூலமா நம்ம வந்து பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். அதாவது நம்மளோட கவனங்களை வந்து வெளியில ஃபர்ஸ்ட் ஒரு நிலைப்படுத்துறதுக்கும், அதே இது கொஞ்ச நேரம் சென்று உள்பக்கமா நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சட்கிரியாஸ். எப்படிமாங்க சட்கிரியாஸ் எப்படின்னா, யோகாவை பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சட்கிரியாச வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆசனாசோ பிரணயமாவோ பிரத்யாகாரோ தாரண தியான சமாதியோ ஸ்டேஜ் அடையிறதுக்கு இது ஒரு முதல் நிலைன்னு சொல்லுவோம்.
இப்போ யோகா பொறுத்தளவு செவன் டாக்டர்ஸ் சொல்லி மெயினா நம்ம வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த செவன் டாக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சன்லைட் மெயினான முதல் டாக்டர், சூரிய ஒளி, அடுத்து வாட்டர் அதாவது தண்ணி, மூணாவது வந்து உணவு. உணவு வந்து சாத்விக் ஃபுட்னு சொல்லுவாங்க, சுத்தமான இயற்கை.

உணவு, அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட். அதாவது டாக்டர் வந்து அந்த மனநிலை சொல்லுவாங்களா, அது பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், அதோட சேர்த்து உடற்பயிற்சி முக்கியமான. இந்த 7 டாக்டர் மூலமாவே நம்மளோட பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இப்ப சூரிய ஒளி மூலமா நம்ம எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம்னா, சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், வைட்டமின் டி சத்து கிடைக்குது, நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத டஸ்ட்கள் கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதனால பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில கொஞ்ச நேரம் ஒரு 6 மணி 7 மணி போல சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் காமிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கும், தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்றதுக்கும், அதுவும் இல்லாம அவங்களுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, அப்ப அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நோய்கள் பல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய ஒளி வந்து பல வியாதிகளை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ் ஏர்னா காற்று. பிறந்த உடனே முதல் நம்ம உயிரா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சது எது, இந்த மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்து வந்து நல்ல சுத்தமான காத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம முக்கியமான சுவாசம் இழுக்கிற காத்து வந்து சுத்தமான காத்தா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகளை சரி பண்றதுக்கு இதுல வந்து உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை இழுக்கிறோம், அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மூச்சு காத்த இழுக்கிறப்ப ஒழுங்கா இழுக்கிறது கிடையாது. நார்மலா அந்த மூச்சு காத்த எப்படி இழுக்கணும்னா, மூச்சை இழுக்கிறப்போ நம்மளோட வயிறு வந்து வெளியில வரணும், மூச்சை வெளியில வர்றப்ப நம்மளோட வயிறு உள்ள போகணும். இது நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர்னா மூச்சு காத்த இழுக்கிறங்க பேர்ல வயிறையும் உள்ள இழுத்துட்டு மூச்சையும் உள்ள இழுப்போம். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாது, காத்து வந்து உள்ள போகவே போகாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா நல்லா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சாவே போதும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமே ஆகும். அதே மாதிரி தண்ணி, தண்ணி பொறுத்தளவு என்னன்னா, நம்ம குறைஞ்ச ஒரு நாளைக்கு 2 லிருந்து 1-5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைமா இருந்தா நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் குடிக்கணும். இது என்னன்னா, ஒரு சில பேருக்கு லோ பிரஷர் ஆகும், லோ பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இதை நீங்க சரிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில லைட்டா கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து உங்களுக்கு தேவையான பழங்கள், ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, அது நெல்லிக்காவோ இல்லாட்டி நீங்க சாத்துக்குடியோ லெமனோ புளிஞ்சு விட்டு அதை ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்ல பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா, ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு போய் செக் பண்ணாலும் பிரஷர் வந்து ரொம்ப லோவாவே இருக்கும். அது என்ன காரணம் என்ன, அவங்களோட நீர் சத்து குறையும், உடம்பு ஹீட் ஆகும், பிள்ளைங்க ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்க டைத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கூல் போறப்ப காலேஜ் போறப்ப 1 லிட்டர் பாட்டில வந்து 1:4 இல்லாட்டி 1:5, அதாவது 1 பங்கு உப்புனா 5 பங்கு சர்க்கரையை கலந்து நீங்க என்ன பண்ணா, ஒரு தண்ணி குடுத்துட்டு அதுல தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லெமனோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு பழத்தை புரிஞ்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க நீ மதியானத்துக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணின்னு சொன்னா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட்டா அவங்க உடம்புல வந்து வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்ப அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகும் இருக்கு. அடுத்து உணவு பொறுத்தளவு அவங்களுக்கு எப்படின்னா, ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது முளைக்கட்டிய பயிரோ ஒரு சிறுதானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நியூட்ரிஷன் டெபிசியன்சி ஆகுறாங்க. புரோட்டீன் டயட் எதுல கிடைக்குதுன்னா, நம்ம பால் முட்டையில கிடைக்கும். அதையும் தாண்டி எதுனா முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த டாக்டர்ல வந்து எக்ஸசைஸ் ஒன்னு சொன்னேன், அதாவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்ச ஒரு மணி நேரமாவது என்னது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம சும்மா பேருக்கு வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். அது மெயினா எனக்கு உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது சார் அப்படினால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கைக்குரிய எக்ஸசைஸ், காலுக்குரிய எக்ஸசைஸ், இடுப்புக்குரிய எக்ஸசைஸ், அதே மாதிரி தளர்த்துறல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அதான் சொன்னேன், யோகாவை பொறுத்தளவு அந்த உடற்பயிற்சியை பொறுத்தளவு என்ன பண்ணா, உங்களோட உடலும் மனசும் சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பயிற்சியை பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து மெயினா வந்து யோகா மூலமா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, அந்த யோக நித்ரான் பயிற்சி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பீச் மந்த்ராஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு நல்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்ப இது எதுக்காண்டி மெயினா சொல்ல வரும் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து வயசானதுக்கு அப்புறமும் நம்ம உடம்பு இளமையா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒரு சில முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும். மெயினா அவங்க என்ன பண்ணும், உடம்புக்குரிய பயிற்சி பண்ணணும். ஆசனாஸ் மாதிரி தாடாசனா, திரியங்க தாடாசனா, புஜங்காசனா, அர்த்தக்கட்டி சக்கராசனா, இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நின்றுகிட்டு செய்யற மாதிரி ஒரு 2 ஆசனாஸ், படுத்துக்கிட்டு செய்யற மாதிரி, உட்காந்துட்டு செய்யற மாதிரி, இந்த மாதிரி 2-3 பயிற்சிகளை மட்டும் கத்துக்கிட்டா போதும். பிரணயமால பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணலாம்னா, டீப் பிரீத்திங் பண்ணிக்கணும். இதுல வந்து நாடி சுத்தி பிரணயமா இருக்கு, பஸ்திரிக்கா இருக்கு, கபால பாரதி இருக்கு, பிராமரி பிரணயமா இருக்கு. இது மெயினா யாருக்கும் ஏதாவது மூச்சு பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னாலும் ஒண்ணும் இல்ல, நார்மலா டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாகும். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க, சார் என் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கு சார், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உடனே என்ன
என்ன பண்ணலாம்னா, நம்ம உடம்ப வந்து நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க. வலது சைடு எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும், இடது சைடு எப்பயுமே உடம்பு வந்து கூலிங் ஆகும். அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி உடம்ப நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் வெப்பமாகுதோ அப்போதைக்கு நம்ம உடம்ப அதை கூல் பண்றதுக்கு இடது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்து விடணும். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுதோ அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை, வெப்பம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வலது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து வலது சைடா மூச்சு காத்து விடணும். இதையே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம நாடி சுத்தி பிரணயமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நீங்க கத்துக்கணும்னா பக்கத்துல யாராவது யோகா டாக்டர்

0: இருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கனாவே போதும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம், அதனால அவங்க மூலமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம செய்யறப்ப என்ன பண்ணா திடீர்னு எங்கயாவது பிடிச்சிக்கும், திடீர்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால ஏதாவது நீங்க பயிற்சி பண்றீங்க, யோகா சம்பந்தமா கத்துக்கிறீங்கன்னா ப்ராப்பரா ஒரு குருவோட கைடோட நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப யோகாவை பொறுத்தளவு பஞ்சகோசா தேரி இருக்கும், அதாவது ஒவ்வொரு விஷயமே ஏதாவது ஒரு தேரி கீழே தான் வேலை செய்யும். இந்த யோகா வந்து பஞ்சகோசா தேரி கீழே வேலை செய்யுது. இது எப்படின்னா பஞ்சகோசாங்கிறது மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகா மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இத மெயினா என்ன பார்ப்போம், அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமய கோசம், ஆனந்தமய கோசம் சொல்லி 5 கோசங்களா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்னமய கோசம் எதை குறிக்கும் அப்படின்னா உணவால் உருவாகின உடல், பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால உருவாயிருக்குன்னா நம்ம உடல்ல உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. இதுல மெயினா என்னன்னா எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இப்ப அன்னமய கோச சம்பந்தமா ஏதாவது உடல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயினா இது அன்னமய கோசா தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த அன்னமய கோசா நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா உணவு கொடுக்கணும், ப்ராப்பரா நீர் கொடுக்கணும், ப்ராப்பரா உடற்பயிற்சி செஞ்சு அவங்க உடம்ப சரி பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் வி எல் வி சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். முதலில் விரிபோனி என தொடங்கும் பச்சைமிரியம் ஆதியப்பையர் இயற்றிய பைரவிராக வர்ணம் கண்டஜாதி அடத்தாளம்.

நேரம் 9:30 அரங்க இசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் வி எல் வி சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். இனி மறி வேரே கதி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கீர்த்தனை ஆனந்த பைரவி ராகம் மிஸ்ரசாப்பு தாளம்.

அரங்கிசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். டாக்டர் வி எல் வி சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ, அதிபர் பீட்டர் பெலக்ரினி ஆகியோரை இன்று சந்திக்கவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, வாகனம், ரயில்வே, உற்பத்தி உள்ளிட்ட துறைகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களிடம் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்கவுள்ளார். இந்திய பிரதமர் ஒருவர் ஸ்லோவாக்கியா செல்வது இதுவே முதன்முறையாகும். மும்பையில் 19வது சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. இவ்வாண்டிற்கான போட்டியில் 13 நாடுகளைச் சேர்ந்த 52 சர்வதேச மற்றும் 92 தேசிய திரைப்படங்கள் என 144 படங்கள் திரையிடப்படவுள்ளன. இதில் தேர்ந்தெடுக்கப்படும் 18 சிறந்த திரைப்படங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரீ ஸ்வீதா தினம் இன்று நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்தான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: இளங்கலை மருத்துவ படிப்பு நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான அனுமதி சீட்டுகள் neet.nta.nic.in இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மறுதேர்வு இம்மாதம் 21 தேதி பிற்பகல் 2 முதல் மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 140 அரசு வழக்கறிஞர் பதவிக்கு வரும் 29 தேதிக்குள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவுடன் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் மீனவர்கள் இன்று அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ஏப்ரல் 15 தேதி முதல் ஜூன் 14 தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்த நிலையில் இன்று ராமேஸ்வரத்திலிருந்து 800 விசைப்படகுகளில் 4000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக இன்று முதல் கூடுதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மனையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் வைகாசி மாத அமாவாசையையொட்டி நள்ளிரவு ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. லண்டனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை ஆஸ்திரேலியா லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை கேட்டு இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கத்தோடு உற்சாகத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கு போடு ஆட்டம் போடு.

0: சொல்லு கார்த்தி.
1: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: பத்து மணி 10 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. போடு ஆட்டம் போடு.

சார்ந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி, வெள்ளம், அதிக வெப்பநிலை மாதிரியான பாதிப்புகளின் போது பயிர் விளைச்சலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பயிர் இழப்புகளை குறைக்க உதவும். அதனால தான் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்து நமக்கு தெரியப்படுத்த வராங்க. அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் ஜி அழகு கண்ணன் அவர்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு பிற்பகல் 2:15 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறலாம். வேளாண் அரங்கம் 2:15 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இதுவரைக்கும் தனக்குள்ள விளைஞ்சிருக்கிற உற்சாகத்தை நமக்குன்னு அள்ளி தந்தது போடு ஆட்டம் போடு. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்டு இணைஞ்சிருந்த நேயர்களும் இதுவரை நம்மோடு பயணிச்சாங்க, அவங்களுக்கு நன்றி.
1: நேரம் 10:30. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேர்கள் இனி கேட்கவிருப்பது சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள்.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள்.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம். இன்று எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் மாணவி வி ஜெயசுபிதா அவர்கள் தரும் தகவல்களுடன். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் ஒரு காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், கவிதை எழுதியிருப்போம். ஆமாங்க, அம்மாக்கு கவிதை எழுதியிருப்போம், அப்பாக்கு கவிதை எழுதியிருப்போம், சில பேர் கல்லூரி நண்பருக்கு கவிதை எழுதியிருப்பாங்க, தன்னோட காதலன் காதலிக்கு கவிதை எழுதியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கவிதையை ஏதோ ஒரு சூழல்ல எழுதிட்டாங்க இருப்பாங்க. ஆனா கவிதைங்கிறது உள்ள இயல்பு மட்டும் எழுதாம ஒரு புனைவையும் சேர்த்து எழுதுவாங்க. ஆமாங்க, உதாரணத்துக்கு இந்த மானே தேனே புன்மானே இப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட் போடுறதா கூட சொல்லலாம். அது மட்டும்தான் கவிதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, கவிதைகள் யதார்த்தத்தையும் சொல்லுங்க. ஆமாங்க, அப்படி யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் தான் நா முத்துக்குமார். நா முத்துக்குமார் அவர்களை பாடல் ஆசிரியராகவும் சரி இல்ல கவிஞராகவும் சரி நிறைய மக்களுக்கு பிடிக்கும். அப்படி நா முத்துக்குமார் அவர்களுடைய கவிதை வரிகளால ஈர்க்கப்பட்ட மாணவி வி ஜெயசுபிதா அவர் எழுதிய பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற புத்தகத்தை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துடலாமா?
2: அனைவருக்கும் அன்பிற்கினிய வணக்கம். நான் வி ஜெயசுவிதா, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை கணிதம் படித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த புத்தகமாக நான் பகிர விரும்பும் புத்தகம் பட்டாம்பூச்சி விற்பவன், மறைந்த கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களின் கவிதை தொகுப்பு. நா முத்துக்குமார் அவர்களோட கவிதைகளை பத்தி பேசணும் அப்படின்னா நிச்சயமா தூர் அப்படிங்கிற கவிதையில ஆரம்பிக்கிறது தான் அழகா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த தூர் அப்படிங்கிற கவிதைக்கான சூழல் என்ன அப்படின்னா, கவிஞர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுக்குள்ள அப்பா இறங்கி தூர்வாடுறாரு. அப்ப அதை தூர்வாடுறத பார்க்கும் போது இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளா மேல வந்து வில வில, இதாவது ஒரு உற்சவம் மாதிரி இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அப்பா மேல வராரு. அந்த இடத்துல கவிஞர் ஒரு வரி எழுதுறாரு, பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். அப்பா மேல வந்தது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீரன் ஜெயிச்சு மேல வர மாதிரி இருந்தது. அடுத்த வரி அதுதான் இந்த கவிதை சமூகத்திற்கு என்ன சொல்ல அப்படிங்கிறது. இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னின்றுதான் அப்பாவோடு பேசுகிறாள், கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூரெடுக்க. அடுத்து நம்ம கடை வீதிகளில் போகும்போது பார்த்துருப்போம், ஒரு சின்ன சின்ன பொம்மைகள் நமக்கு எப்போதுமே ஒரு ஈர்ப்பானவையாக இருக்கும். அந்த மாதிரி கவிஞர் வந்து ஒரு சின்ன பையன் பொம்மை பட்டாம்பூச்சிகள் விற்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு வரி எழுதுறாரு, எடுப்பவர் கையில் வண்ணம் தொலைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையிலும் இருந்தன பட்டாம்பூச்சிகள் அடிவயிற்றில் மெழுகு பூசி. இந்த இடத்தோட கவிஞனின் கவித்துவம் அப்படிங்கிறது நிக்கல. அடுத்ததா அந்த பொம்மை பட்டாம்பூச்சிகளை வாங்கிட்டு போறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும். சின்ன வயதில் பிடிக்க தப்பியதை இப்போது பிடித்ததாய் எல்லோருக்கும் கர்வம். அடுத்தது வாங்கிட்டு போய் வச்சுட்டாங்க, வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும். அலமாரியோ சுவரோ இனி ஆவலோடு வந்து ஏமாற போகின்றன வீட்டு பள்ளிகள். மனித இனத்தின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு வாதிடும் பழக்கம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு வாதமாகத்தான் நான் இந்த கவிதையை பார்க்கிறேன். இன்றைக்கும் கை குழந்தையோடு பேருந்தில் பயணிப்பவளுக்கு எழுந்து இடம் கொடுக்க ஆள் இருக்கிறது. இன்றைக்கும் பகலில் விளக்கெறியும் மோட்டார் சைக்கிளுக்கு சைகை காட்டுகிறார்கள். இன்றைக்கும் ஸ்ருதி சேராமல் பாடும் பிளாட்ஃபார பிச்சைக்காரர்களுக்கு சில்லறைகள் விழுகின்றன. இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஐயோ பாவம் என்ற வார்த்தை.

0: வீட்டிலலாம் சின்ன குழந்தைங்க கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருந்தா இந்த வரியை சொல்லி திட்டி நம்ம கேட்டிருப்போம், பாரு செவனேன்னு இல்லை உன் மூக்கறுத்து காக்காக்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரிக்குள்ள கவிதையை பார்த்துருக்காரு கவிஞர். இன்னமும் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்ற வரி, பேர பிள்ளைகளின் உறுப்புகளை அறுத்து போடுவதாய் சொன்ன பாட்டிகளின் வெற்றிலை கரைபிடிந்த சொற்களை நம்பி இன்னும் காத்து கிடக்கின்றன அப்பாவி காக்கைகள். எப்போதுமே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பெண்ணை இந்த சமூகம் ஒரு உறவாகத்தான் கொண்டாடுதோ, ஒரு அம்மாவாவோ அக்காவாவோ தங்கையாவோ காதலியாவோ மனைவியாவோ இந்த சமூகம் கொண்டாடுது, கவனிக்குது, கவிதை எழுதுது, வர்ணிக்குது. ஆனா ஒரு பெண்ணை பெண்ணாக மட்டுமே பார்க்க வேண்டிய தேவை, ஒரு பெண்ணை பெண்ணாக மட்டுமே பார்த்து அவளின் வழிகளை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இந்த சமூகத்துக்கு இருக்கு அப்படிங்கறதுல எனக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கவிதை தையல். அதாவது தையல் இயந்திரத்தோட நினைவலைகள்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற கற்பனையோட எழுதப்பட்ட ஒரு கவிதை. வயது முற்றிய கொலுசு கால்களின் உஷ்ண உரசலை, அதற்கும் மீறிய அந்தரங்க வழிகளை, சக ஆணின் சபள பார்வையால் வேகமாய் சுற்றிய விரல்களின் கோபத்தை, சிரிப்புடன் தெரித்த துணிகளின் துணுக்கை என பனிகொட்டும் இரவில் எல்லாம் யோசித்தபடி விழித்து கொண்டிருந்தது ஏற்றுமதி நிறுவனத்தின் தையல் இயந்திரம். இந்த கவிதையில வந்து கவிஞர் எல்லா வகையான வழியையும் பத்தி பேசுறாரு. தெல்ல உடல் வழியில ஆரம்பிக்கிறவர் அடுத்த அந்த பெண்ணோட மன வலிக்கு வராரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி ஒரு பெண் இந்த வேலை செய்ய அப்படின்னு வரும்போது இந்த சமூகத்துல அந்த ஆணோட பார்வைய பொறுத்துக்க முடியாம ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்த முடியாம இருக்கிற ஒரு உணர்வு, அதை பத்தி பேசிட்டு அவளோட அன்றாடம் அப்படிங்கறது இப்படிதான் இருக்கும், அதனால இதுல ஏதோ உன்னை கண்டுபிடிச்சுதான் அவ சிரிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு ஒரு கவிஞன் முடிக்கிறான்னு சொன்னால் அதுதான் சமூக பொறுப்பு. நமக்கு ரொம்ப எளிமையா உரிமையை கொடுத்து விடக்கூடிய ஒரு உறவு அப்படின்னா நட்பு தான். கொஞ்ச காலம் பழகுனாலே பயங்கரமான உரிமையை கொடுத்துடும் அந்த உறவு. அந்த மாதிரியான நட்பின் உரிமையை வெளிப்படுத்தும் ஒரு கவிதை, வெக்கத்தை நிரப்பிய ஒரு கடிதம். என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நண்பனோட வீட்டுல கல்யாணம், கவிஞர் உட்பட பல நண்பர்கள் அங்க போறாங்க. அங்க போயிட்டு இவங்களால ஒரு சச்சரவு நடந்துருது. அங்க நடந்த உடனே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நண்பன் கிட்ட எல்லாத்தையும் விவரிச்சு ஒரு கவிதை எழுதுறார். அந்த கவிதையோட முடிவுல இப்படி எழுதுறாரு, மன்னிப்புக்கு இல்லை இக்கடிதம், மன்னிக்க மாட்டாய் தெரியும், வீடு தேடி வந்து உதைத்து விட்டுப்போ, வீடு தேடி வந்து உதைத்து விட்டுப்போ அப்படிங்கறது தான் நட்போட ஆடம். ஒரு பறவைய கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம், அந்த கூண்டுக்குள்ள இருந்து வெளியெடுக்கும் போது அந்த பறவையால பறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அந்த பறவையின் விடுதலை. ஒருவேளை பறக்க முடியலனா அந்த இடத்தில் பிறக்கிறது கவிஞரின் ஹைக்கூ, சிறகுகள் உதிர்ந்து வெளிவரும் பறவை, கூண்டிற்கு விடுதலை. இறுதியாக இந்த கவிதையை கூறி நான் முத்துக்குமார் அவர்களின் பட்டாம்பூச்சி இருப்பவன் என்னும் நூலை பற்றி முடிக்கலாம் என நினைக்கிறேன். ஒப்புதல் வாக்கு மூலம். சில கவிதைகளை படிக்கும்போது தான் ஆரம்பத்துல முதல் வரியில ஏற்படுற புன்னகை இறுதி வரை வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கவிதை. நான் ஏன் நல்லவன் இல்லை என்பதற்கான மூன்று குறிப்புகள். ஒன்று, நான் கவிதை எழுதுகிறேன். இரண்டு, அதை கிழிக்காமல் இருக்கிறேன். மூன்று, உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன். நாமத்துக்குமார் அவர்களோட படைப்புகளை படிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு முறை நாம் கொஞ்சம் கவனமாக வாழ வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல்.
1: கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பட்டாம்பூச்சி விருப்பவன் கவிதை தொகுப்பை பத்தி அருமையா சொன்னாங்க. அந்த கவிதையில இருக்கக்கூடிய யதார்த்தங்களும் தனக்கு பிடித்த கவிதையும் நம்ம கிட்ட மேற்கோள் காமிச்சு நம்ம கிட்ட அருமையா சொன்னாங்க மாணவி வி ஜெயசுவிதா. அது போல தனக்கு பிடித்த திரைப்படமா இருக்கக்கூடிய பூவரசம் பிபி அப்படின்ற திரைப்படத்தை பத்தி மாணவி வி ஜெயசுவிதா என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
0: எனக்கு பிடித்த திரைப்படமாக நான் பகிர விரும்பும் திரைப்படம் பூவரசம் பிபி. 2014 வெளிவந்த ஒரு திரைப்படம். பள்ளி வாசம் நிறைந்த மிக சொற்பமான தமிழ் திரைப்பட கதைகளுள் இதுவும் ஒன்று. 6வதுல இருந்து 7வதுக்கு போகக்கூடிய ஒரு 3 சிறுவர்கள், அவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது அந்த இடைப்பட கோடை விடுமுறையில அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கரு. ஆத்துல விளாண்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆத்தோரமா ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதை இவங்க வந்து பாத்துடுறாங்க. ஆனா அது பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற முழுசா புரிஞ்சுக்கிற அளவுக்கான மனநிலை இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அந்த ஆத்துல கரையோரம் ஒரு பெண்ணோட சடலம். ஊர் முழுக்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. அந்த நாள்லதான் இவங்க ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பாலியல் வன்கொடுமை சார்ந்த ஒரு காட்சிய அங்க அந்த உள்ள டீ கடையில பாக்குறாங்க. அந்த திரைப்படம் வாயிலாக அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நேத்தி நடந்தது இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அப்போ அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு நம்ம தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த நடந்த இடத்துல பாலியல் குற்றவாளியோட ஒரு சின்னதொரு அடையாளத்தை

0: வச்சுக்கிட்டு அந்த பாலியல் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு தான் இந்த திரைப்படம். திரைப்படத்தில் நிறைய நுண்ணிய கருத்துக்களை வந்து ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க இயக்குனர். ஒரு பக்கம் நம்ம சமூகத்தில் வந்து ஒரு வயதுக்கு மேலே பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸை தீட்டு அப்படின்னு சொல்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு ஆணுக்கான ஹார்மோனல் சேஞ்சஸை பேசுறதுக்கு இங்கே இடம் இருக்கா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பிரச்சனை. அதை ரொம்ப அழகாக இந்த காட்சிகள் மூலியமாக கையாண்டிருப்பாங்க. இது ஒரு பாலியல் வன்கொடுமை சார்ந்த ஒரு குற்றத்தை அவங்க ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது அதில் நிறைய ஆண்கள் எவ்வளவு தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அவங்களுக்கு தெரியும் போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. நம்மளும் ஆண் தானே, நம்மளும் நமக்கும் வந்து வயசாயிடுச்சு, நம்மளும் பெரியவன் ஆயிட்டோம் அப்படின்னா எங்க தப்பானவங்க ஆயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வருது. அந்த பயத்தையும் சக மாணவி மேல ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பையும், அந்த ஈர்ப்பு நண்பர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே பொண்ணு மேல வரும்போது அந்த நண்பர்களுக்குள்ள என்ன மாதிரியான சண்டைகள் நடக்குது, அதை அவங்க எப்படி தீர்த்துக்கிறாங்க, இந்த மாதிரியான நுண்ணியமான உணர்ச்சிகளையும், நம்ம என்னதான் நெருக்கமான நண்பர்களாகவே இருந்தாலும் அங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும்போது ஒரு நபர் எப்படி நடந்துக்கிறாங்க, அதை எப்படி இந்த நண்பர்கள் கையாளுறாங்க அப்படிங்கிறதையும், நெருக்கமான நபரோட இறப்பு நடக்கும்போது அந்த பருவத்தில் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவிப்பு, இப்படி பல நுண்ணியமான உணர்ச்சிகளை ரொம்ப அழகாக கையாண்டிருக்காங்க இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்க செய்யக்கூடிய ஆய்வு எல்லாமே ஒரு அறிவியல் சார்ந்ததாக இருக்குது. அந்த ஒரு அறிவியல் ஆர்வத்தின் காரணமாக அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் கேட்குற மாதிரியான ஒரு வானொலி தயாரித்து அந்த வானொலி மூலமாக அந்த ஊர் மக்களுக்கு பேசுகிற மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், இல்லை அந்த பாலியல் குற்றவாளிகளை பயமுறுத்துறதுக்காக அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அறிவியல் அப்படிங்கிறது வந்து நிறைஞ்சிருக்கு. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு காட்சியிலையும், இந்த காட்சியிலேருந்து அடுத்த காட்சி போகும்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஆர்வமும் பரபரப்பும் குறையாமல் இருக்குது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நமக்கு எந்த மாதிரியான ஆர்வம் இருக்கோ அதே ஆர்வம் இறுதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் மிகையொன்றில்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
1: பூவரசம் பிபி அப்படின்ற இந்த படம் தனக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சு, இந்த படம் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்றத நம்ம கிட்ட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க மாணவி விஜய சுவிதா அவர்கள். கண்டிப்பா இன்றைக்கு நீங்க தெரிந்துகிட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் மாணவி வி ஜெயசுவிதா அவர்கள் தந்த தகவல்களுடன்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ரோபர்ட் ஃபிகோவுடன் அந்நாட்டு தலைநகர் பிளாட்டிஸ்லாவாவில் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 3 உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே உள்ள சதுப்பு நிலப் பகுதியில் ஏற்பட்ட தீயை மேடவாக்கம் தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 உயர்ந்து 1,12,560 விற்பனையாகிறது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமானவரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. சென்னை மதேல 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 12 வரை இனிய திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தேன் சிந்தும் நேரத்தில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல்.

0: பக்தன் காதலுக்கு ஜெய்,
1: வாழி பக்தன் பாடலுக்கும் ஜெய், வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய்,
0: வாரிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
2: தர்மத்தின் தலைவன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: குரு சிஷ்யன் படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
2: விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிற பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமே என்னன்னா, அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையில எண்ணெய் வித்துக்களை உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் கிடைக்கும். எப்போதுமே வந்து அறுவடை காலமும் எண்ணெய் விதை பயிர்களை விதைக்கிற காலத்திலையும் இந்த திட்டங்களோட பயன்களை பெற்றுக்கொள்ளலாம்.
1: இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 11:22. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்கிறது பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலுடன் அம்மன் கோவில் கிழக்காலை படத்திற்காக.
3: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ எடுத்து ஒரு

0: கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்த அந்த பாடலின் படம் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு.
1: டைம் நாலாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல, வெயில் வேற கொளுத்துது. ஏங்க அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
2: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
3: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
2: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
3: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்த இந்த மோரை குடி.
3: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
4: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
0: நேரம் 11:41. தேன் சிந்தும் நேரத்தில் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி அண்ணாநகர் முதல் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: நிறைவாக கமலஹாசன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

0: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
1: அப்படியா? எனக்கும் உன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
0: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
1: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி.
3: நேரம் 12:00. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 kHz.
4: முதம் சிற்றினம் சேராமை 46:7.
5: மனநலம் முன்புயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும்.
4: மனத்தின் நல்ல நிலையே மண்ணுயிர்க்கு ஆக்கம் தரும். இனத்தின் நல்ல துணையோ எல்லா வகையான புகழையும் ஒருவருக்கு தருவதாகும்.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வெயில் தாங்கவே முடியலப்பா. இந்த டயலாக இனிமே நம்ம அடிக்கடி கேக்கலாம். நமக்கே இப்படி தாங்க முடியலையே. உணவுக்காக வெயில்ல மட்டுமே தேடி அலையிற சின்ன சின்ன பறவைகள் உயிரினங்கள்லாம் எப்படி சமாளிக்கும்? வெயில் தாங்க முடியாம நாய் பூனை மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் நாம நிறுத்தி வச்சிருக்கிற வாகனங்களுக்கு கீழே நிழலுக்காக போய் படுத்துக்கும். அதை கவனிக்காம நாமளும் நம்மளுடைய வாகனத்தை கிளப்பிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அங்க ஒரு உயிர் பாதிக்கப்பட்டிருக்கும். எங்க வாகனத்தை நிறுத்தி வச்சுட்டு மறுபடி எடுக்கும் போதும் கொஞ்சம் நம்ம வாகனத்துக்கு கீழே ஏதாவது உயிரினங்கள் படுத்திருக்கா அப்படின்றத பார்த்துட்டு பயணத்தை தொடருவோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாரதி சொன்னது ஒரு வகையில சமூக அக்கறையோட தான் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே சமூக அக்கறையோடும் பொறுப்போடும் நாம நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டுறது, உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் ஆறுகள்லயும் கடல்லையும் கொண்டு போய் கொட்டுறது, சாலை விதிகளா அப்படின்னா என்னன்னு கேக்குற அளவுக்கு வாகனங்களை ஓட்டுறது, பொது இடங்கள்ல எச்சில் துப்புறது, சிறுநீர் கழிப்பது, இப்படி எல்லா சமூக அலட்சியங்களையும் நாம செஞ்சுட்டு தான் இருக்கோம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நம்மளே சுத்தமான காற்று இல்ல, தண்ணீர் இல்ல, வெயில் தாங்க முடியல அப்படின்னு புலம்ப வேண்டியது. நம்மளோட அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சமூக பொறுப்புகளையும் கடமைகளையும் சொல்லி கொடுத்து வளர்க்கிறது அப்படின்றது இன்றைய பெற்றோர்களுடைய தலையாய கடமை.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்று மாதிரி மங்களம் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. முதலில் வலஜிராக வர்ணம் ஆதிதாளம்.
1: நம்ம

சங்கீத சாரலில் இனி பாலயசு பத்மநாபம் எனத் தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியார் சாகித்யம் ஹம்சத்வனி ராகம் ரூபக தாளம்.

0: சங்கீத சாரலில் நிறைவாக ராகவேந்திர குரு என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியார் சாகித்யம் தர்பார் ராகம் கண்டச்சாவு திரிபுட தாளம்.
1: சரி.

இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மாதிரி மங்கலம் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 1,40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணிகர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம்

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக்இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல் பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19 தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கரில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஒரு சில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவு 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் டுனிஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்கா

0: வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி 102.1 பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
2: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
3: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குத்தான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கேன்.
4: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
1: அப்படியா, எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
3: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
1: அது சரி, எந்த முகவரிக்கு?
3: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
1: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
3: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அத ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
1: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற.
2: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
3: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.
5: ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் பிற்பகல் 1 மணி.

காதுகளுக்கு இசையை தந்து மனதுக்கு நினைவுகளையும் நிறைவையும் தரும் கானங்கள், காவியம் பேசும் கானங்கள். அத்தகைய கானங்களை கேட்டு காலத்தின் ஓடையில் பின்னோக்கி நகர்ந்து செல்லலாம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கண்ணா நலமா திரைப்படத்திலிருந்து. நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களுடைய மனதை கவர்ந்த மதுரகீதமாகிறது.

0: பேசும் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும்.
1: அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்,

இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை. ஆகவே காவலாம், இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றான்.

0: பெட்டவாய் தலையிலிருந்து நந்தகோபால். இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் இதோ.
1: விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து

காலத்தழியாத காவிய கானங்களை மடல் வழி விருப்ப கானங்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். மெல்லிசையாய் உழுகும் எழுத்துக்களின் மௌனமாக இனி விருப்ப பாடலை தெரிவித்திருப்போர்

சொன்னால் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார். கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார்.

பட்டயத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான். அந்த பட்டயத்தில் கண்டது போன்றே

எம் சௌந்தரராஜன் குரலில் கேட்ட பாடல் முகராசி திரைப்படத்தில் இடம்பெற்றது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேர்கள் கூகூரிலிருந்து புகழேந்தி முத்துலக்ஷ்மி சந்தோஷ். இனி வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்திலிருந்து.

மடல்களில் நிறைந்த நினைவுகள். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸை நிரப்ப கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை கீதம். இனி மாலதி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்களில் பாடல் வருகிறது. திருச்சி கருமண்டபம், வேலாயுதம், திரவியமலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு இவர்களது மனதை கவர்ந்த மதுரை கீதம் இது.

மனதின் ஆழத்தில் மறைந்திருந்த கானங்கள் மடல் வழி விருப்ப கானங்களாய் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதமாய் யாருக்கு யார் காவல் திரைப்படத்திலிருந்து இனி வரும் பாடல் தென்னியம் ரவி, லதா ரவி, தனபால், மல்லிகா இவர்களது விருப்ப பாடலாகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா குரல்களில் அமைந்தது.

காகிதங்கள் தாங்கி வந்த காவியங்கள் காற்றலைகளில் கானங்களாய் மாற கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ராமேஸ்வரத்திலிருந்து ஹம்சா ரணியா. இவர்களது மனதை கவர்ந்த மதுரை கீதம் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில்.

பாடல்களில் பொதிந்த இன்னிசை இது மதுரை கீதம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் காஞ்சிபுரம் தாயார்குளம் ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், புகழேந்தி ஆகியோர்.

நேரம் பிற்பகல் 1:31. இசைந்திருக்கிறோம் காலத்தை கடந்து கானங்களோடு. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி வரும் மதுரை கீதம். கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் கோவையிலிருந்து கவுண்டம்பாளையத்திலிருந்து அமிர்தலிங்கேஸ்வரன்.

காலத்தை கடந்து கானங்களோடு இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை வண்டியூரிலிருந்து சக்தி ஜனார்தனன், அஸ்ரத், பவஷ்யா, உபேந்திரன், ஸ்ரீதேவி, பிரியதர்ஷினி, கீர்த்திகா, ராணி இவர்களுடைய மனதை கவர்ந்த மதுரை கீதம் இதோ.

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மார்க்கெட்டிங்
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: காலத்தழியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மதுரை கீதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரை கீதம். நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் காஜாப்பேட்டை ரஷீத் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்கள் அரங்கேறும். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகளை கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில்

0: வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலகிரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு, பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரி கட்டமைப்பு முறையில் GST மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்நிலோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நலதினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்தான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் பகுதிகள் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த 15ஆம் தேதி முதல் நேற்று வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்லன் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன்

பருவநிலை மாற்றத்தினால நாம சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள்லயும் சரி, கால்நடை வளர்ப்புலயுமே மிகுந்த பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குங்க. இதையெல்லாம் சமாளிக்கும் விதமா பயிர்களுக்கு

0: அளவுக்கு சமச்சீர் உரம், பூச்சி நோய் மேலாண்மை, பயிர் சுழற்சி முறைகளை எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிற தகவல்களையும், கால்நடை வளர்ப்புல ஆடு மாடு கோழிகளுக்கு எந்த நேரத்துல எந்த மாதிரியான தீவனங்களை கொடுக்கலாம், முக்கியமா கொட்டகை பராமரிப்புல நாம கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற பல்வேறு யுக்திகளை நமக்கு விளக்கமா சொல்ல இருக்கிறாங்க அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜி அழகுகண்ணன் அவங்க.
1: வழக்கமா நமக்கு வந்து இரண்டு பருவங்கள்ல மழை கிடைக்கும். அது ஒன்னு வந்து தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லுவான், இன்னொன்னு வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவான். ரெண்டு வகையான அந்த பருவ நிலை மாற்றமும் ஏற்படும். 2010 நம்ம ஒரு கடுமையான வறட்சியை சந்திச்சோம். அதே மாதிரி இந்த வருடம் வந்து வறட்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து 2 மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க, அது பெஞ்சதுன்னா ஒரு மழை நாள்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுது, மழை வந்து ஒரே நாள் பெய்யுது, 150 மில்லிமீட்டர் அப்படிங்கிறாங்க, 40 மில்லிமீட்டர்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பயிர் எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல கங்கா எல்லாம் முழுகி போய் தண்ணிக்குள்ள பயிர் எல்லாம் மாட்டிக்குது. ஒன்னா வறட்சி நடக்குது, இல்லைன்னா மழை அதிகமாக பெஞ்சு பிரச்சனை ஏற்படுது. இதை தான் நம்ம வந்து பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்னென்னங்க காரணம், ஏங்க இந்த பருவநிலை மாற்றம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லலாம். நாட்டில் வந்து முன்னில் ஒரு பங்கு வனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் இப்போ வந்து வனப்பகுதி குறைஞ்சிடுச்சு, மரங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அதனால நம்ம நாட்டில் மட்டும் உலகளாவிய அந்த பருவநிலை மாற்றம் வந்து ஏற்படுது. குறிப்பா நமது இந்திய நாட்டில் வந்து நெல் சாகுபடி அதிகமாக நடக்குது, மீத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு வந்து அதிகமாக உமிழப்படுது. நெல் சாகுபடியெல்லாம் எப்போதுமே தண்ணி நின்றுட்டே இருக்கு இல்லைங்களா, நெல் வயலில் அங்கே வந்து அந்த மீத்தேன் உற்பத்தி அதிகமாகுது. கால்நடைகள் நிறைய வச்சிருக்கிறோம், அந்த கால்நடைகள் அசை போடும்போதும் அதனுடைய செரிமானுடைய நிறைய அந்த கரிய அமில வாயு மீத்தேனை வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அதனாலையும் நம்மளுடைய புவி மண்டலமும் நம்மளுடைய காற்று மண்டலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த காலநிலை பருவநிலை எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்றேன். இதை நம்ம எப்படி எப்படி எல்லாம் சமாளிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு பிரிவா இதை பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம பயிர்களில் இந்த சாகுபடி முறைகளை நம்ம எப்படி எப்படி கொஞ்சம் மாத்துறது. கால்நடைகளை பேணி பாதுகாக்கிறதுக்கும் கால்நடைகளுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கும் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பேச போறோம். விதை நேர்த்தி பண்றதுக்கு ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். அதாவது இந்த மானாவரி தன்மையை வறட்சியை தாங்கி வளரக்கூடிய விதை நேர்த்தி முறைகள் இருக்கு. எல்லா வகையான பயிர்களுக்குமே 1 கிலோ விதையை வந்து 3-5 லிட்டர் தண்ணியில் முதல்ல ஊற வைக்கலாம். 1-3 மணி நேரம் ஊற வச்சு சாகுபடி பண்ணலாம். ஆனால் நிலக்கடலை எதுவும் ஊற வச்சிடாதீங்க, என்ன ஆகும்னு தெரியும், அந்த தோல் எல்லாம் உறிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், அது வீணாக போயிடும். நிலக்கடலை தவிர மீதி விதைகளை நம்ம ஊற வைக்கலாம். நெல்லை வந்து நம்ம அந்த மாதிரி விதை நேர்த்தி செய்யறதுக்கு பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பை 10 கிராம் இருந்தால் போதும், நிறைய போட்டுற வேண்டாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம்ங்கிற மாதிரி 1 கிலோ விதையில போட்டு அது நெல்லை வந்து 16 மணி நேரம் ஊற வைக்கலாம். அதே மாதிரி கம்பு கேழ்வரகு விதைகளையும் 20 கிராம் பொட்டாசியம் குளோரைடு உப்பை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து விதை நேர்த்தி செய்யும்போது அந்த செடிகள்லாம் முளைச்சி வரும்போது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து அங்கே மேம்படும். அப்புறம் அது அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சு இருக்காங்க. காய்கறி இது போன்ற பயிர்கள் எல்லாம் நம்ம மண் ஈரப்பதம் கண்டறியக்கூடிய கருவி அப்படின்னு இருக்கு. அந்த மண் ஈரப்பதம் கண்டறிய கருவியை உபயோகப்படுத்தி நம்ம பண்ணலாம். அது வந்து ஒரு சின்ன கை, 1 முழம் நீளத்துக்கு இருக்கும். அதில் வந்து 2 இரும்பு ராடு இருக்கும். அந்த 2 இரும்பு ராடையும் நம்ம பயிர் வேர் பகுதி எங்கே இருக்கோ அது வரைக்கும் உள்ளே அழுத்துனீங்கன்னா உள்ளே போகும், கூர்மையாக இருக்கும். அதில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நம்ம அழுத்தின உடனே 4 கலர் தெரியும். நீலக்கலர் இருக்கும், பச்சை கலர் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், சிகப்பு இருக்கும். அதை பார்த்துட்டு நீலக்கலர் இருந்ததுன்னா தண்ணி அதிகமாக இருக்குது, ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா தண்ணி கம்மியாக இருக்குது. அந்த காலகட்டங்களில் நம்ம தண்ணி விட்டோம்னா போதும். இது நாங்கள் நமது மையத்திலேருந்து பண்ணக்கூடிய பண்ணின ஆராய்ச்சியிலெல்லாம் கரும்பில் இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு. அந்த மண் ஈரப்பதமானி அதை வந்து கரும்பில் அதை பேஸ் பண்ணி நம்ம அதனுடைய அடிப்படையில் தண்ணி கட்டும்போது 8 நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டக்கூடிய விவசாயி 12 நாளைக்கு ஒரு முறை பாய்ச்சா போதும். அப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து 50% தண்ணீரை நம்ம மிச்சம் படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் மகசூலில் எந்த குறைவுமே இல்லாமல் நம்ம மகசூல் எடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த மண் ஈரப்பதம் கண்டறிதல் கருவி, அதை இங்கிலீஷில் வந்து சாயில் மாய்ச்சர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க, இதையும் நம்ம வாங்கி அதனுடைய அடிப்படையில் தண்ணி பாய்ச்சலாம். அது எங்ககிட்டயே கிடைக்கும். அதனுடைய விலை வந்து 1750 ரூபா தாங்க. ஒவ்வொரு விவசாயியும் வச்சுக்கலாம். அது ஒரு டைம் உபயோகப்படுத்தி தூக்கி போடுறது இல்லை, நம்ம எத்தனை வருஷம் வேணுனாலும் அதை வச்சுக்கலாம். அது 2 செல்லு தான் போடணும், நம்ம கடிகாரத்துக்கு செல்லு போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 செல்லு மட்டும்தான் நம்ம அதில் உபயோகப்படுத்துறது இருக்கு. இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். தண்ணியை சிக்கனமாக உபயோகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான தொழில்

தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கும் போது இந்த தண்ணி மண்ணினுடைய வளத்தை நம்ம மேம்படுத்த முடியும். அடுத்து பார்த்தோம்னாக்க ஒருங்கிணைந்த உர மேலாண்மை, நம்ம நிறைய உரங்களை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால மண்ணினுடைய வளம் பாதிக்கப்படுது. மண்ணினுடைய வளம் பாதிக்கப்படுறதுனால நம்ம உர பயன்பாட்டு திறனும் குறைஞ்சி போயிடும். அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை கடைபிடிக்கணும். குறிப்பாக பார்த்தோம்னாக்க நெல் வயலில் வந்து பசுந்தாள் பயிர், பசுந்தலைப்பயிர் இது போன்ற இது, அப்புறம் இந்த பினாக்குகளை உபயோகப்படுத்துறது, செறிவூட்டப்பட்ட தொழு உரத்தை உபயோகப்படுத்துறது, இது போன்ற யுக்திகளை வந்து நம்ம கையாளுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தகுந்த நேரத்துக்கு பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுருப்போம், மோட்டார் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ப்ரேயர். மோட்டாரில் போட்டு கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி அடிப்பாங்க, அதனால் வந்து பெட்ரோலினுடைய செலவு அதிகமாகுது. அந்த பெட்ரோல் அடிக்கும்போது அதனுடைய நஞ்சு வந்து வாயுக்கள் வந்து காற்றுல கலக்குது, இதனாலேயே அந்த பருவநிலை மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போல்லாம் விவசாயிகள் வந்து, அது நெல் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளும் ரொம்ப எளிது, இந்த ஆளில்லா வேளாண் விமானங்கள் மூலமாக மருந்து அடிக்கிறாங்க. ஒரு ஏக்கர் நெல் வயல் அடிக்கிறது வெறும் 8 நிமிஷம் தான் ஆகுங்க. அதுக்கு ஆகக்கூடிய அந்த மருந்தோட செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ஆளில்லா விமானங்கள் வந்து பேட்டரி மூலமாக இயங்கிறதுனால நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் எந்த வகையான பாதிப்புமே இல்லை, விவசாயிகளுக்கும் அந்த மருந்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் இல்லை. அதனால விவசாயிகள் ட்ரோன் போன்ற தொழில்நுட்பங்களையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்குறேன். இது எல்லாம் வேளாண்மை பயிர்களில் இருக்கக்கூடிய ஆலோசனைகள். அடுத்து வந்து கால்நடை பராமரிப்பு, இது ரொம்ப முக்கியமானது. இந்த கோடை காலத்தில் ஒவ்வொரு வருடமும் வெயில் அதிகமாகுது. அது ஒன்று வந்து கால்நடைகளை தேர்வு பண்ணுறது. இப்போ நம்மளை மாதிரி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹெச்எஃப்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளையாக இருக்கும், அதில் கருப்பு புள்ளிகள் இருக்கும், அந்த மாதிரியான யூரோப் மாடு வெளிநாட்டு மாடுகளை வந்து நம்ம இங்கே வச்சிருக்கும் போது அது சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. குளிர் பிரதேசத்தில் இருந்த மாடுகளை நம்ம கொண்டு வந்து 42 டிகிரி 43 டிகிரி செல்சியஸில் அங்கே வைக்கும்போது அந்த மாடுகளால் சமாளிக்க முடியாது, அதனுடைய பால் உற்பத்தி கம்மியாக இருக்கும், வெப்ப எயர்ச்சி ஏற்படும். அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளுடைய நாட்டு இனங்கள் கலப்பினம் அப்படின்னு போனோம்னா அந்த ஜெர்சி கலப்பினம், அந்த ப்ரௌன் கலர் பசு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியான மாடுகளை நம்ம உபயோகப்படுத்தலாம். நம்ம நாட்டு மாடுகள்லேயே அந்த காங்கிரஜின்னு சொல்லக்கூடிய அந்த மாடெல்லாம், குஜராத் மாடு, அதெல்லாம் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்குது. அந்த மாதிரி நாட்டு மாடுகளையே நம்ம உபயோகப்படுத்தும் போது அது வந்து சமாளிக்குது, நம்மளுடைய சீதோஷ்ணிலையை சமாளிக்குது. அதே மாதிரி ஆடுகளில் பார்த்தோம்னாக்க சேலம் கருப்பு ஆடு, கொடி ஆடு, நம்மளுடைய நாட்டாடு, இது எல்லாத்தையும் நம்ம வளர்க்கறதுக்கு தேர்ந்தெடுக்கலாம். செம்மறி ஆடு வச்சிருக்கிறவங்க மேச்சேரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆடு, வேம்பூர், கீழக்கரிசல் ஆடுலாம் அந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற ரொம்ப கடுமையான வறட்சியான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆடு, அதெல்லாம் ஓரளவுக்கு வறட்சியில் கிடைக்கக்கூடிய தீவனத்தையே சாப்பிட்டுக்கும், அதிகப்படியான வெப்பநிலையும் தாங்கி வளரக்கூடிய ஆடுகளை நம்ம வளர்க்கறதுனால அடுத்து வர காலங்களில் வரக்கூடிய பருவநிலை மாற்றத்தை நம்ம எதிர்கொள்ளலாம். அடுத்து கால்நடைகளில் கொட்டகை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எல்லா இதுலேயுமே சொல்லுவோம் கொட்டகை வந்து கிழக்கு மேற்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதற்கு போதுமான இடைவெளி கொடுக்கணும், மாடுகளுக்கு வந்து 50 லிருந்து 60 சதுரடி கொடுக்கணும். ஆடுகளாக இருந்ததுன்னா 20 சதுரடி கெடாவுக்கும், 15 சதுரடி பெட்டை ஆடுகளுக்கும் அந்த நம்மளுடைய ஷெட்டில் வந்து கொட்டகையில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கொட்டகையினுடைய உயரம் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஆஸ்பிஸ்டா ஷீட்டு போடுவாங்க ஆடு மாடுகளுக்கு, அது போடும்போது அந்த ஹீட் வந்து கீழே அப்படியே இறங்கும். அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த நடுவில் கூரை வந்து ஒரு 12 அடி உயரமாவது இருக்கிற மாதிரியும், பக்கவாட்டில் அளந்து பார்க்கும்போது ஒரு 10 அடி இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். கோழி பண்ணையை வச்சுருக்கிறவங்க இந்த வெயிலுக்கு வந்து அந்த வெப்பத்துக்கு அதெல்லாம் சமாளிக்கவே முடியல, ஆஸ்பிஸ்டா ஷீட்டு போட்டிருக்கிறதுனால. சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த ஈர சாக்குகளை போட்டு அப்பப்போ தண்ணியை வந்து தெளிக்கும் போது கொட்டகைக்கு உள்ள அதனுடைய வெப்பநிலை குறையுது. கோழி பண்ணையை வச்சுருக்கிறவங்க இல்லை ஆட்டு பண்ணையை வச்சுருக்கிறவங்க சுற்றி மரங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. புங்கா, வேம்பு இது போன்ற மரங்களை வந்து இந்த கொட்டகையினுடைய அருகாமையில் நட்டு நம்ம பராமரிக்கணும். எப்போதுமே நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில பண்ணைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஃபேன் கூட போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஃபேன் போட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து தீவன மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஆடு மாடுகள் எல்லாத்துக்குமே பசுந்தீவனம் நம்ம வறட்சி காலத்தில் கொடுக்கணும். குறிப்பாக ஆடுகளுக்கு வந்து அகத்தி, சுபாபுல் இது போன்ற தீவனங்கள் வந்து நம்ம கொடுக்கலாம். மாடுகளுக்கு 2-5 சொல்லக்கூடிய 4-5 ஆண்டுகளுக்கு வளரக்கூடிய அந்த தீவன புல் ரகம், கம்புனேப்பியர்னு சொல்லக்கூடியது, அது எல்லாம் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடர் தீவனம் நம்ம வந்து காய்ச்சோளம் இதெல்லாம் அரைச்சி கொடுக்கணும் இல்லைங்களா, அதை வந்து செரிமானத்தை மேம்படுத்துறதுக்காக 1 மணி நேரம் அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது அந்த செரிமானம் வந்து நல்லாயிருக்கும் ஆடுகளில் மாடுகளில். அதே மாதிரி உப்பு, சமையல் சோடா உப்பு போடுறதுல அது கொஞ்சம் ஒரு மாடுகளுக்கு 150 கிராம் கொடுக்கலாம். இந்த அடர் தீவனம் கொடுக்கறது ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் காலையில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாயங்காலமாக
கொடுக்கலாம். நிறைய அந்த வெயில் டைமில் அதை கொடுக்கறது கொஞ்சம்

நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து மேய்ச்சலுக்கு போகிறதும் கூட கொஞ்சம் காலையில் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு, வெயில் அதிகமாக ஆகிறதுக்கு முன்னாடி ஆடு மாடுகளை திரும்பவும் நம்ம கொட்டகைக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா, மத்தியான நேரத்தில் கண்டிப்பாக அவங்க தண்ணீரை வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்ணி வந்து நல்ல சுத்தமான தண்ணியாகவும், அது முடிஞ்சதுன்னா ஓரளவு கொஞ்சம் குளிர்ச்சியான தண்ணியாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நேரங்களில் உபயோகப்படுத்துறதுக்காக பல நேரங்களில் கிடைக்கக்கூடிய பசுந்தீவனத்தை ஊறுகாய்ப்புலாம் மாற்றி வச்சிருக்கலாம், இல்லை அது கூட வந்து யூரியா கரைசல் கலந்து வெள்ளம் கலந்து அந்த தீவனத்தை பாதுகாப்பு பண்ணி அதை நம்ம உபயோகப்படுத்துறது ரொம்ப முக்கியமானது. ஆடு மாடு கோழி கொட்டைகளில் எப்போதுமே 24 மணி நேரமும் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறத ஏற்பாடு பண்ணோம். முடிஞ்சதுன்னா ஒரு 4 எலுமிச்சம் பழத்தை அதில் புழிஞ்சு விடலாம். நம்ம ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் இல்லைங்களா வெயிலுக்கு, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட். துளசி தண்ணி இருந்ததுன்னா அந்த மாதிரி துளசி கூட அதில் அரைச்சி அதில் போடலாம். நெல்லிக்காய் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் போடலாம். ஐஸ் கட்டிகளை கூட போடலாம், அது நல்லா ஆடு மாடுகளை விரும்பி குடிக்கும். இது வந்து குடிநீர் மேலாண்மை பண்ணுறது. இனப்பெருக்க மேலாண்மை ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மாடு சென பிடிக்கல சென பிடிக்கல அப்படி சொல்லிகிட்டே இருப்போம். அது வந்து குறிப்பாக அந்த கோடை காலங்களில் அந்த வலுவடிக்கிறது தென்படுறது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, போன மாதம் இந்த மாடு வந்து எப்போ வலுவடிச்சுது பருவத்துக்கு வந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு 20 நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும். 21வது நாள் 22வது நாள் பொதுவாக மாடுகள் வந்து அடுத்தடுத்து வலுவடிக்கும் சென பிடிக்காமல் இருந்ததுன்னா. அதை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த சரியான நேரத்துக்கு சினை ஊசி போடுறதோ இல்லை காளையோட சேர்க்கறதையோ நம்ம அந்த மாதிரி அதை கரெக்டாக பண்ணணும். நோய் மேலாண்மை ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மாடு வந்து ஒரு பசு வந்து 60,000 ரூபா 70,000 ரூபாய்க்கு விற்கிது. அந்த பசு இறந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இப்போ நம்ம விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறோம்னா, கண்ணு போட்டு 6 மாதத்துக்கு மேலே பால் கறக்கிறத நீங்கள் தவிர்க்கணுங்க. தொடர்ந்து அதில் பால் கறந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சி போயிடும் மாடுகளில். அது அந்த சுண்ணாம்பு சத்து தான் பால் ஃபுல்லாக வருது. அப்போ அந்த சுண்ணாம்பு சத்து குறைய குறைய குறைய குறைய அந்த மாடுகளால் நிற்க முடியாமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ நம்ம விவசாயிகள் என்ன பண்ணால், ஒரு 6 மாதம் 7 மாதம் கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வருஷக்கணக்கில் அந்த பால் கறக்கும்போது மாடுகளுக்கு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு மாடுகளுடைய இறப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பசு மாடுகள் வந்து இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். ஆடு மற்றும் கோழிகளில் அந்த தொடர்ந்து குடற்புழு நீக்கம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மாதத்துக்கு 1 முறை ஆடுகளில் குடற்புழு நீக்கம் பண்ணுறது. இந்த வெளிப்புற ஒட்டுண்ணி இருக்குது பாருங்கள், அந்த உண்ணிகள் இருக்கும் ஆடு மாடு அதில் அந்த காதில் இருக்கும் அந்த உண்ணிகள்லாம், அதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணுங்க. உண்ணிகள் இருந்ததுன்னா அதற்கு என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதுன்னு அருகாமையில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுகி அதை நம்ம கடைபிடிக்கணும். மழைக்காலங்களில் வந்து தண்ணி தேங்கக்கூடிய இடங்களில் ஆடு மாடுகளை கட்டாமல் வெவ்வேறு இடங்களில் அதை மாற்றி கட்டுற மாதிரி பார்க்கணும். அதனுடைய கழிவுகளை வந்து சரியான முறையில் அகற்றி அதை வந்து நம்ம உரமாக பயன்படுத்தி அந்த கொட்டகையை வந்து நம்ம ஒரு சுத்தமான கொட்டகையாக பராமரிக்கிறதுனால அந்த நோய் பரவறத்துலேயும் நம்ம தடுக்க முடியும். இது சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ என்னுடைய நம்பர் நீங்கள் குறிச்சிக்கங்க. 96 29 24 65 86. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 96 29 24 65 86.

0: பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் கால்நடை வளர்ப்புல கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் இதுவரைக்கும் நமக்கு விளக்கமா எடுத்து சொன்னாங்க அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜி அழகு கண்ணன் அவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் பிற்பகல் 2:30 ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

தலைமுறைகளை இணைக்கும் பாலமான நமது திருச்சி வானொலி ரசிகர்களின் நினைவுகளை சுமந்து செல்லும் தோழனாக மாறும் தருணம் இது. திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் திரைக்களஞ்சியம் இசைக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் காஜாப்பேட்டை ரஷீத் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. முதல் பாடல் நம்ம வீட்டு தெய்வம் திரைப்படத்திலிருந்து. இரு மனங்கள் இணைந்தாலே கல்யாண பொருத்தம் கைகூடி வருவது இயற்கைதானே.

நினைவுகளையும் உணர்வுகளையும் இசையினூடே இசைந்து கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இது திரைக்களஞ்சியம். நிலவே நீ சாட்சி திரைப்படத்திலிருந்து இனி வரும் பாடல், எத்தனை பூக்கள் மலர்ந்தாலும் கன்னிப்பூவின் அழகுக்கு ஈடாக வருமா? இக்கருத்தை பாடல் அழகாய் எடுத்து சொல்கிறது.

நெஞ்சத்தை நெகிழ வைத்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். இனி வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். அன்னையின் வரவை எண்ணி ஆனந்தராகும் பாடும் இளைய உள்ளங்களின் இன்ப கீதத்தை நாமும் கேட்போமே.

திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் நம் மனதை நிறைத்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் திருச்சி காஜாபேத்தை ரஷீத் அவர்களின் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். பெண்ணின் அழகை வர்ணிக்காத கவிஞர் இல்லை, இப்பாடலும் பெண்ணின் அழகை வர்ணித்து சொல்கிறது.

0: கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் நம் மனதை நிறைத்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். நிறைவாக ஒத்தையடி பாதையிலே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். நாயகன் தாகம் கொண்டு தவிக்க அதை கண்டும் காணாமல் நாயகி போவது வேடிக்கை.

0: விவசாய பெருமக்களே, பயிர் காப்பீடு திட்டங்கள் இயற்கை சீற்றங்கள், வளர்ச்சி, வெள்ளம், புயல், கனமழை போன்ற காரணங்களால் பயிர்கள் சேதமடைந்தால் நிதி இழப்பீடு கிடைக்க உதவுகிறது. பயிர் இழப்பால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியை குறைக்கிறது, வருமானத்தை பாதுகாக்கிறது, பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் அபாயங்களை எதிர்கொள்ள ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. நடப்பு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு திட்டமும் அதன் பயன்பாடுகளும் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருவார் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் டாக்டர் ஆர் ஆர் ஜெகன்மோகன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நிகழ்ச்சியை கேட்கலாம் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.
1: ஹலோ, சொல்லு கார்த்தி.
2: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற?

0: நேயர்களே, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை மனதை நிறைத்தது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் காஜாபேட்டை ரஷீத் அவர்களின் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் திரைக்களஞ்சியம் வலம் வரும் திங்களன்று பிற்பகல் 2:30. இனி இசைத்தோரில் கடிதங்களும் மின்னஞ்சல்களும் தாங்கி வந்த கருத்துக்களை தேய்க்க தயாராகலாம். இப்போ மனசில் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, உடனே அதை கருத்தாக பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சுட சுட மின்னஞ்சலில் yartrichy@gmail.com yartrichy@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை பேர் ஊரோடு சேர்த்து அனுப்பி வைக்கலாம். நேரம் பிற்பகல்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 துவங்கும்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது.

0: தொடர்புக்கு 7448633313.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: உலக முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாளாமே முதியவர்கள் நம்மளோட குடும்பத்தோட வேர்கள், அவங்கள பாதுகாக்கிறதும் மதிக்கிறதும் அன்போடு நடத்துறதும் நம்ம பொறுப்பு அப்படிங்கறத எல்லா மக்களுக்கும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுனாலதான் June 15, 2011 இருந்து ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கிறாங்க. சரி, முதியோருக்கு நடக்கிற கொடுமைகள் அப்படின்னா அவங்க பேசும்போது கவனிக்காம இருக்கிறது, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அலட்சியப்படுத்துறது, அவங்களோட விருப்பங்களை கேட்காம முடிவெடுக்கிறது, தனிமையில அவங்கள தவிக்க விடுறது, அவங்களுடைய பணம் அல்லது சொத்துக்களை அவங்க கிட்ட இருந்து விருப்பம் இல்லாம பயன்படுத்துறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாம புறக்கணிக்கிறது, இப்படி சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு பெரிய விஷயங்கள் வரைக்கும் எதுவா வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே முதியோருக்கு நடக்கிற கொடுமையாதான் பட்டியலிடுறாங்க. அப்ப சாதாரண மக்கள் என்ன செய்யலாம்னா, புதுசா ஒண்ணும் இல்லைங்க, எப்பவும் அவங்க கூட சில நிமிடங்கள் செலவழிக்கணும், அவங்களோட அனுபவங்களையும் கருத்துக்களையும் கேட்டு அதை மதிச்சு நடக்கிறது, சாலை, மருத்துவமனை, வங்கி இந்த மாதிரி பொது இடங்கள்ல உதவி தேவைப்படும் போதும் முன்னுரிமையும் அவங்களுக்கு நாம கொடுக்கணும், உதவலாம். தனியா வாழக்கூடிய முதியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா நாம அப்ப அவங்களை போய் நல்லா விசாரிச்சுக்கலாம், பாத்துக்கலாம், குடும்ப முடிவுகள்ல அவங்களுக்கும் இடம் கொடுக்கலாம். இதன் மூலமாவே அவங்கள நம்மள ஒருத்தரா நம்ம உணர வைக்க முடியும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: ஜி கலை அறிவியல் கல்லூரி,
1: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
2: மின்னஞ்சல்கள் பேச கேட்டுக்கிட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறாங்க. சனிக்கிழமை 13 காலை 9 ஒலிபரப்பான வசந்த அழைப்பில் குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் 3 ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும், அரசு மருத்துவமனையில ரத்த தானம் கொடுக்கலாம் அப்படின்னும் ரத்த தானம் பத்தின விழிப்புணர்வையும் சேர்த்து சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அடைக்கலராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. பிற்பகல் 3 ஒலிபரப்பான இசைத்தூரல்ல பாடல்கள் அருமை, நேர்களோட வண்ண மடல்களை இனிமையா வாசித்த அறிவிப்பாளர் ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மாலை 5 வந்த பொன்மாலை கவிதையும் கானமும் வந்த இடைக்கால பாடல்கள் இனிமைன்னு பாராட்டி இருக்கிறாங்க. 10 வந்த ஞாபகம் வருதையில நேயர்களோட இனிமையான வாட்ஸ்அப் பாடல்கள் அருமை அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில சில நேயர்கள் கேட்ட பாடல்கள் இனிமைன்னு பட்டியலிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை சிறப்பா தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பிரியா வைரமணிக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிற இதே நேயர் இன்னொரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அதுல ஞாயிற்றுக்கிழமை 14 9 வசந்த அழைப்புல மழலையர் நீரமா ஆனது, குழந்தைகள் குரல்ல விடுகதைகள் பாடல்கள் இதெல்லாம் கேட்க இனிமையா இருந்தது, அர்ச்சனா குழந்தைகள் கிட்ட பேசின விதம் அழகா இருந்தது, 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில பாரதியின் கனவுகள் அப்படின்ற பொருள்ல தவத்திர குன்றக்குடியடிகளார் ஆற்றிய இலக்கிய பேருரை சிறப்பு அப்படின்னு பாராட்டி இருக்கிறாங்க. 11 உங்களோட நாங்கள நேயர்களோட நேரலை பாடல்கள் இனிமையா இருந்தது. 1 மதுரை கீதம் நிகழ்ச்சியில நேயர்களோட கடித பாடல்கள் அருமை. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் யோகேஸ்வரிக்கு பாராட்டுகள். 12:10 சூரியகாந்தியில ஊனமில்லா உள்ளங்கள், மனதை தேடி நாடகங்கள் அருமையா இருந்தன. பிற்பகல் 3 இசைத்தூரில் தகவல்களை சிறப்பா வழங்கிய புது அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். மாலை 5 வந்த பொன்மாலையில இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு அந்த பாடல்கள் அருமையோ அருமைன்னு பாராட்டி இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி, அவங்களுக்கு நாம நன்றி சொல்லிக்கிறோம். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மின்னஞ்சல்கள்

காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 துவாக்குடி மலையிலிருந்து பவுலின் மைக்கேல் அப்படிங்கிறவங்க நமக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று மாலை குறுக்கெழுத்து போட்டி நிகழ்வு ரொம்ப சிறப்பு, நகைச்சுவையோடு விளையாட்டே யதார்த்தமாக இருந்தது. அறிவிப்பாளர்கள் லோகநாதன் மரியா ரெண்டு பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும், பண்பலைக்கு வாழ்த்துக்களும் நன்றியும், அப்புறம் பொன்மாலை பாடல்கள் இனிமையாக இருந்தது.

பாடல் அருமையா இருந்தது. நேயர்களுக்கும் அருமையான பாடல்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. பிற்பகல் 1 மணிக்கு மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டோம், விருப்ப பாடலும் வந்ததான், கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. திருச்சி பண்பலைக்கு நன்றியும் வணக்கத்தையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கருமண்டபத்திலிருந்து, தெற்கு தெருவிலிருந்து வேலாயுதம், திரவை மலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா இவங்க எல்லாரும் சேர்ந்து அனுப்பின மின்னஞ்சல்ல கேட்டுட்டு இருக்கோம். இசை தூரல்.

மாதிரியான நட்சத்திரங்கள் இருக்கு. அதை சுத்தி மூணாவது பெரிய நட்சத்திரம் சுத்தி வருது. இப்படி மூணு நட்சத்திரங்கள் ஒன்னு ஒன்னு சுத்தி வர்றது இயல்புதான். ஆனா இது மாதிரி அமைப்பை ஏற்கனவே ஆய்வாளர்கள் பார்த்திருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, இந்த மூணு நட்சத்திரங்களும் பூமியிலிருந்து பாக்குறதுக்கு ஒரே தளத்துல அமைஞ்சிருக்கிற மாதிரி தோற்றத்தை கொடுக்குதான். இதனால சில நேரத்துல ஒரு நட்சத்திரம் மற்றொரு நட்சத்திரத்தை மறைக்கும். நம்ம பார்ப்போம்ல, கிரகங்கள் மறைக்கும் பொழுதும் நிலவு சந்திரனை மறைக்கும் போதும் கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரியான நட்சத்திரங்கள் மறையக்கூடிய நிகழ்வு இதுல உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப மூணு நட்சத்திரங்களும் ஒன்னு பின் ஒன்னா மறையக்கூடிய நிகழ்வு ஏற்படுது. ஆங்கிலத்துல இதை ட்ரிபிள் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அரிதான அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, எல்லாம் சொல்றீங்க, இப்படி ஒன்னு நடந்துதா, அதை எப்ப பரல் பார்த்தாங்களா? வானிலாளர்கள் நேரடியா இதை பார்க்கல, அதற்கு பதிலா TESS அப்படிங்கிற விண்வெளி தொலைநோக்கி நட்சத்திரங்களை ஒளியில ஏற்படக்கூடிய சின்ன மாற்றங்களை பதிவு செய்து அதன் மூலமா இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு யூகிச்சிருக்காங்க. சரி, இது எப்பதான் நடந்திருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பாக்குற ஒளி அங்கிருந்து 3000 வருஷங்களுக்கு முன்னாடி புறப்பட்டது. எப்ப இது நடந்திருக்கும்னு நம்மளால எளிமையா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் நம்மளை சுத்தி அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் விண்வெளி ஆராய்ச்சி தொடர்ந்தாலும் ஆச்சரியமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் சான்று. இசைந்திருப்போம், இது இசைத்தூரல். இனி வண்ண கோலங்கள் விளையாட நேயர்கள் தயாராகலாம்.

நட்சத்திரங்கள் மறையக்கூடிய நிகழ்வு வானத்தில் நடந்திருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. டிஐசி அப்படின்னு ஆரம்பிக்கிற பேரோட எண்களை கொடுத்து அதுக்கு பேரும் வச்சிருக்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா, பூமியிலிருந்து சுமார் 3000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் ஒரு நட்சத்திர அமைப்பு இருக்குதான். அதில் ஒன்று ஒன்று சுற்றி வரக்கூடிய ரெண்டு சூரியன்களை

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்க எல்லாரும் வண்ண கோலங்கள் விளையாட தயாராகலாம். சுழி 431 இந்த முன்னிணைப்பு என்னோடு அறிமுக நேயரா இருந்தீங்கன்னா 240 102 1 பழக்கமான நேயரா இருந்தா 246 102 1 இந்த எண்களை தொட்டு வர தயாராகலாம். நேரம் இப்போ மாலை 4 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். உலகம் முழுதும் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான மேற்காசிய பிராந்திய மோதலை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள புரிதலை இந்தியா வரவேற்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது அப்பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கவும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்ய உதவும் என தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணையை கட்ட முடியாது என திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் இன்று காட்பாடியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சர்வதேச முதியோர் கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நாமக்கல் மாவட்ட சமூக நலத்துறையின் ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருச்செங்கோடு வட்டம் எலச்சிப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி 11-12 வகுப்பு மாணாக்கர் 127 பேரிடம் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பில் எனது பங்கு என்ற தலைப்பில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இத்தினத்தையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் சான்றிதழ்களை வழங்கினார். அனைத்து துறை அதிகாரிகளும் இது தொடர்பான உறுதிமொழியை ஏற்றனர். திருச்சி, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், தேனி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 23 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை ஆஸ்திரேலிய லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1ல நாம இப்ப கேட்கலாம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கீங்க வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில். இன்றைக்கி என்ன விளையாட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பீங்க. நிறைய பேருக்கு என்ன விளையாட்டு வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். 4:04 வேறு ஆக போகுது. இன்றைக்கி என்ன விளையாட்டு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்தை பற்றின அல்லது ஒரு பொருளை பற்றின அல்லது ஒரு நபரை பற்றின குறிப்புகளை கொடுப்போம். அந்த குறிப்புகளை வச்சு அது இடமா பொருளா நபரா அப்படிங்கிறத நேயர்கள் கண்டுபிடிச்சு அது என்ன அப்படிங்கிறத விடை சொல்ல போகிறாங்க. கண்டுபிடி அப்படின்னு தான் விளையாட போகிறோம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட நம்மளுடைய பண்பலையில் ஏற்கனவே பேசியிருக்கக்கூடிய நேயர்கள்
0: 246-102.1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். இப்போதான் நம்ம பண்பலையில் முத தடவையாக பேச போகிறேன் அப்படின்னு அறிமுகமாக காத்திருக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா 240-102.1 இந்த எண்ணை தொட்டு வரலாம், விளையாடலாம். இது வண்ண கோலங்கள். ஜிங்க ஜிக்கா ஜிங்க ஜிங்க ஜிக்கா.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ சரி சரி.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு நாங்க சொல்லப்படுற விஷயத்த குறிப்புகளை வச்சு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். வரக்கூடிய நேயர் யாரெங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க? நீங்க வானொலி பெட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடலாம், இல்லனா அதை அணைச்சிடலாம். இனிப்புல இருக்கீங்க ஐயா? யார் எங்கிருந்து?
12: பாலகிருஷ்ணன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
13: சொல்லுங்க.
12: சரிங்க, அதாவது வந்து நீங்க வந்து ஒரு பறவை கண்டுபிடிக்க போறீங்க, சரியா? 70 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்ட பறவை இனம் இது. இது வந்து ஒரு ஊன் உண்ணி, கூர்மையான பார்வை திறன் கொண்டது, பறவைகளினுடைய அரசன் அப்படின்னு கூட இதை கருதுறாங்க. என்ன பறவைன்னு தெரியுமா? சரிங்கய்யா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. ஸோ குறிப்புகள் வந்து இன்னொரு தடவை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 70 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்ட பறவை இனம் இது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஊன் உண்ணி வகையை சார்ந்தது, கூர்மையான பார்வை திறன் கொண்டது அப்படிங்கிறாங்க. பறவைகளினுடைய அரசன் அப்படின்னும் கருதப்படுது. இனிப்புல வரக்கூடிய நேர் வணக்கம்.
14: அன்பு தம்பி, அன்பு தோழிக்கு இனிய மாலை வணக்கம்.
11: மா, உங்களோட வானிலை பட்டிய கொஞ்சம் தள்ளி வச்சிடலாங்களாமா? நீங்க பேசுறது எதிரொலிக்குது.
14: சவுண்ட் எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு
11: வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. இனிப்பு நல்லா கிடைக்க வேண்டிய இடத்துக்கு வானிலை பட்டிய விட்டுட்டு தள்ளி வந்துருங்க. இப்ப பேசலாமா?
14: கேக்குதா?
11: கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
14: கழுகு.
11: அதாவது நம்ம பேரை கேட்டா அவங்க விடையே சொல்றாங்க. உங்க பேர் என்ன? ரகசியமா?
12: நன்றி. இனிப்புல வந்து
11: ஞாபக சக்தி நிச்சயமா பாராட்டியே ஆகணும். வாழ்த்துக்கள்.
12: என்னதான் ஞாபக சக்தி இருந்தாலும், அதாவது வந்து ஞாபகத்துல இருந்தாலும், அதாவது முன்னன்குட்டியே படிச்சிருந்தாலும், நமக்கு வந்து கேட்கும் போது ஞாபகம் வரணும்ல. அதுதான் வந்து கரெக்டான அந்த நேரத்துக்கு சில விஷயம்லாம் நமக்கு தெரியும் முன்னாடியே, ஆனா அந்த டைம்க்கு கரெக்டா ஞாபகத்துக்கு வராது. நமக்கு தெரிஞ்ச விஷயமே
11: இதை கேட்டுட்டு இருக்க எல்லாரும், எனக்கு உடனே ஞாபகம் வந்துருமா? எப்ப பிடிச்சிருந்தாலும் நான் கரெக்டா சொல்லுவேன். நீங்க
12: இன்னொன்னு என்ன தெரியுமா?

0: உங்களுக்கு கேட்குற கொஷனுக்கெல்லாம்
1: நமக்கு
0: நமக்கு
1: பதில் தெரியும்.
0: வெடிக்கிறது. நமக்கு கேட்கும்போது அதை கொஞ்சம் யோசிக்குவோம், அதுக்கப்புறம் போன் கட் ஆனதுக்கு அப்புறம் கூட பதில் தெரியும்.
1: ஆனா
0: சோ நேர்களே, நீங்க வந்து டக்குன்னு யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்பு கொண்டு வரலாம் சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட
1: அறிமுக நேயர்களுக்கு 240 102 1 பண்பலையில வழக்கமான நேரா பழக்கமான நேரா இருந்தோம் ரெண்டு நாளா நான் பேசல அப்படின்னு நினைச்சீங்கன்னா 246 102 1 இந்த எண் உங்களை வரவேற்க காத்திருக்க விளையாடலாம். இது வண்ண கோலங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: 4:17 திருச்சி வசந்தன் கோவின் எஃப்எம் ரெயின்போ 92.1 வண்ணக்கோலங்கள் கேட்டிருக்கீங்க.
5: இன்னைக்கு வனகோலங்களை கண்டுபிடி அப்படின்னு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். வரக்கூடிய நேர்கள் அப்படியே சும்மா அசால்ட்டா அப்படியே பதில தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வரக்கூடிய நேயர் யாரு எங்கிருந்து அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.

0: ஹலோ, யார் இங்க இருந்துமா? பேருமா?
1: பேர் பரிமலா.
0: இந்நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களாமா?
2: முதல்ல
0: இது வந்து ஒரு வகையான மரம், ஆனா உண்மையா புல்லினத்தை சேர்ந்த தாவர பேரினம் இது, சரிங்களா? இலக்கியங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மரமும் ஒரு வகையில காரணம், பல இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மரமும் ஒரு வகையில காரணம் அப்படின்னு சொல்லலாம்.
1: மேடம், எனக்கு அந்த பதில் எல்லாம் தெரியாது, ஆனா ட்ரை பண்ணு, எதார்த்தமா ட்ரை பண்ண எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு கேள்வி, எனக்கு ஒரே பாட்டு மட்டும் போட்டுங்க மேடம்.
0: ஆனா உங்களோட விருப்ப பாடல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில 8 மணிக்கு இதே ராகத்துல கேட்கலாம், சரிங்களா?
2: கேட்கலாம், அல்லது அப்படின்னா 8 மணி இரவு இசை நிகழ்ச்சியில தொலைபேசி மூலமா நீங்க பங்கேற்று பாடல் கேட்கலாம். பழைய பாடல் கேட்கணும் அப்படின்னா ஞாபகம் வருது நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம்.
0: இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நீங்க பங்கெடுத்ததே ஒரு முதல் படி, வெற்றியை நோக்கியான முதல் படி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப வரக்கூடிய நேயர் யார் இங்கிருந்து?
2: வணக்கம். குறிப்புகள் இன்னொரு தடவை சொல்லிட்டோம் அப்படின்னா நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வகையான மரம், ஆனா உண்மையில புள்ளினத்தை சார்ந்த தாவர பேரினம் தான் இது. பல இலக்கியங்கள் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த மரமும் ஒரு வகையில காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் இது அப்படின்னு
0: இந்த குறிப்பை கேட்டோன்னு இப்ப பதில் சொல்ல ஒருத்தங்க வந்துட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம். கும்பகோணம் ஜெயா விவேகானந்தன்.
0: சொல்லுங்கம்மா பதில்.
3: மங்கள்.
0: சரி, பரவாயில்ல, முயற்சி செஞ்சிருக்கீங்க.
3: தமிழ் இன்னொரு குறிப்பு சொல்லுங்க. நான் இலக்கியம்
0: சொல்லவான், அதாவது இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மரம் வந்து ஒரு காரணம்னா அது எதுவா இருக்கும்?
3: அரச மரம்.
0: சரிங்க, இந்த விடை சரியான அடுத்த நேரத்தை கேட்டுக்கலாம். நன்றிமா, வாழ்த்துக்கள். வணக்கம்.
4: ஹலோ,
0: இனிப்புல இருக்கீங்க? யார் எங்க இருந்தீங்க ஐயா?
2: தாவர பேரினம் இது. பல இலக்கியங்கள்ல வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இதுவும் ஒரு வகையான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் இதுதான். அது என்ன மரம் அப்படிங்கறது கேள்விங்க.
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: உறுதியா சொல்றீங்களா இல்ல
0: சந்தேகமா? வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அதாவது நீங்க எப்படி கேட்டாலும் அதுதாங்க பதில் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.
2: உண்மையாலுமே அதுக்கு விடை வந்து பனைமரம் அப்படிங்கிறது தான். நான் கூட அவங்க மூங்கில்னு சொல்லும் போது வந்து ஒருவேளை காகிதங்கள் தயாரிக்கிறதுக்கு அப்படிங்கிற காரணத்தை வச்சு
0: சரியான யோசனை தான் அதுவும்.
2: ஆனா வந்து ஓலைச்சுவடிகள்ல தானே நமக்கு வந்து நிறைய இலக்கியங்கள் கிடைச்சிச்சு. பனை ஓலைகள்ல தான் அந்த காலத்துல நிறைய
0: எழுதியிருப்பாங்க.
2: அதை வச்சு அதை குறிப்பா கொடுத்தோம், கண்டுபிடிச்சு ஒரு குத்து மதிப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 4:21 திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண குழந்தைகள் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: அமாரி மா பெஹனோ கா கௌரவம், யோகதான், சாமர்த்த ஆஜ் தேஷ் அனுபவ கர் ரஹா ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: மேலான பழமையான ஒரு கோட்டை, சரியா? விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. சோழர்கள் முதல் மராத்தியர்கள் வரை, முகலாயர்கள் முதல் ஆங்கிலேயர்கள் வரை பலராலும் விரும்பப்பட்ட ஒரு கோட்டை. 1921 முதல்லயே இதை வந்து தேசிய நினைவு சின்னமா பாதுகாக்கிறாங்க. இது என்ன கோட்டை அப்படிங்கறதா உங்களுக்கான குறிப்புகள் கேள்வி.
8: சோழராஜன் கோட்டை.
7: என்னதுங்கய்யா?
8: சோழராஜன் கோட்டை.
9: அந்த விடை சரியா இல்லைங்களா அப்படின்னு நாம வந்து அடுத்த நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஐயா நல்ல முயற்சி பண்ணீங்க, நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றி.

0: இணைப்பில் வரக்கூடிய நேர்கள், உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வரலாம் சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 102 அறிமுக நேர்கள் 240 102 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: ரவி டெய்லர்.
0: ரவி ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: செஞ்சிக்கோட்டைங்க சார்.
0: செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிற சரியான விடை தான். எப்படி, எந்த குறிப்பு வந்து இதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்தினீங்க?
1: ஏற்கனவே இந்த ரேடியோல நிறைய கேட்டிருக்கீங்க சார். இந்த
0: நிறைய கேட்டிருக்கீங்க, அதை வச்சு சொல்லிட்டீங்க.
2: படிச்சது கேட்டது எல்லாத்தையும் வச்சு ஒரு வழியா சமாளிச்சு ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேயர்களே, இவ்வளவுதான் விளையாட்டே. நீங்க வர வேண்டியது, பதில சொல்ல வேண்டியது, கைத்தட்டல வாங்க வேண்டியது, உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. இப்பதான் நம்ம பண்பலையில முத தடவையா பேசுறேன் அப்படின்றவரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க 240 102 1 இந்த எண் காத்திருக்கு. நம்ம பண்பலைக்கு பழக்கமான வழக்கமான நேரா ஒரு சரியான இடைவெளி விட்டு நீங்க பங்கேற்கிறீங்க அப்படின்னா உங்களை வரவேற்க காத்திருக்கிறது
0: 246 102 அப்படிங்கிற எண் தான்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
6: வழங்குகின்றன. சாமான बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
5: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது.

0: इतने सारे कंचे कहाँ से लाया?
1: खरीदे हैं।
0: पैसे?
2: पिताजी की तस्वीर की ओर इशारा करते हुए उसने कहा,
1: दोपहर को दिए थे ना।
2: माँ ने दांतों तले उंगली दबाई।
0: फीस के पैसे? इतने सारे कंचे काहे को लिए? आखिर खेलोगे किसके साथ?
2: उस घर में सिर्फ वही है। उसके बाद एक मुन्नी हुई थी, उसकी छोटी बहन, मगर माँ की पलकें भीग गईं। उसकी माँ रो रही है। अप्पू नहीं जान सका कि माँ क्यों रो रही है। क्या कंचा खरीदने से? ऐसा तो नहीं हो सकता। तो फिर उसकी आंखों के सामने बूढ़ा दुकानदार और कार का ड्राइवर खड़े खड़े हंस रहे थे। वे सब पसंद करते हैं, सिर्फ माँ को कंचे क्यों पसंद नहीं आए? शायद कंचे अच्छे नहीं हैं। वो हंस पड़ा। उसकी माँ भी हंस पड़ी, आंसू से गीले माँ के गाल पर अपना गाल सटा दिया। अब उसके दिल से खुशी छलक रही थी।
3: तो श्रोताओ, अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
4: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
3: नमस्कार।
5: उमंग उमंग उमंग
6: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்தியா ஸ்லோவக்கியா நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, வாகனங்கள், ரயில்வே உதிரிபாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவு மேலும் வலுப்பெறும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிக்கோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்ட பிரதமர் புதிய வாய்ப்புகளை ஆராய இப்பயணம் ஒரு வாய்ப்பை அளிப்பதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய உந்து சக்திகளாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறிவியல் சார்ந்த வளர்ச்சியின் மீது அரசு செலுத்திய கவனத்தால் தேசிய மற்றும் அரசின் முதன்மை திட்டங்களில் தொழில்நுட்பம் இன்றியமையாததாக மாறியுள்ளது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கான காலை உணவு திட்டம் வரும் செப்டம்பர் 17 தேதி முதல் 6, 7, 8 வகுப்புகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இத்திட்டம் 1 முதல் 5 வரை செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கான துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு உள்ளிட்ட துறைசார் உயர் அலுவலர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதேபோல் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கூட்டமும் இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. விமான பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் வகையில் யாத்ரி சுவிதா திவஸ் நிகழ்ச்சிகள் கோவை விமான நிலையத்தில் இன்று நடைபெற்றது. விமான நிலைய பணியாளர்களுக்கு உடல் பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கருக்கு ஆலோசனையும் வழங்கப்பட்டது. தென்காசியில் பயிர்க்கடன், நகைக்கடன், கால்நடை கடன்களை தள்ளுபடி செய்ய கோரியும் உரவிலை உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஏராளமான விவசாயிகள் இன்று ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், தேனி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 23 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை ஆஸ்திரேலிய லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

பணிகளுக்கிடையேயும் பயணங்களையும் தேநீர் கடைகளையும் வீடுகளையும் இந்த இனிமையான மாலை நேரத்தில் வானொலியோடு பயணிக்கிற நேர்களே, பாடல்களோடு பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு ரசிக்க போகிறோம். ஆரவாரம் 6:04 இணைந்திருங்கள் திருச்சி வானொலியோடு.

தஞ்சாவூர் நகர துணை மின் நிலையத்திலும் மின்பாதையிலும் நாளை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய மேம்பாலம், சிவாஜி நகர், சீதா நகர், சீனிவாசபுரம், ராஜன் சாலை, தென்றல் நகர், கிரி சாலை, காமராஜர் சாலை, ஆபிரகாம் பண்டிதர் நகர், மேலவீதி, தெற்கு வீதி, பெரிய கோவில், செக்கடி சாலை, மேலலங்கம், ரயிலடி, சாந்தப்பிள்ளை கேட், மகர்நோபு சாவடி, வண்டிக்காரத்திரு, தொல்காப்பியர் சதுக்கம், விபி கோயில், சேவியர் நகர், சோழ நகர், கல்லணை கால்வாய் சாலை, திவான் நகர், சின்னையாபாளையம், மிசன்சர் சாலை, ஜோதி நகர், ஆடகார தெரு, ராதாகிருஷ்ணன் நகர், பர்மா பஜார், ஜூபிட்டர் திரையரங்க சாலை, ஆட்டமந்தை தெரு, கீழவாசல், எஸ்என்எம் ரஹ்மான் நகர், அரிசிக்கார தெரு, கொள்ளுப்பேட்டை தெரு, வாடிவாசல் கடை தெரு, பழைய மாரியம்மன் கோவில் சாலை, ராவுத்தாபாளையம், கரம்பை, சாலக்கார தெரு, பழைய பேருந்து நிலையம், பழைய நீதிமன்ற சாலை, கொண்டிராஜபாளையம், டபீர்குளம் சாலை, மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வடுவூர் மற்றும் கோயில்வெண்ணி துணை மின் நிலையங்களையும் பாதைகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவிருக்கிறதுனால வடுவூர், சாத்தனூர், நெய்வாசல், புலவராயன் குடிக்காடு நகர், காலச்சேரி, கோவில்வெண்ணி, முன்னாவல் கோட்டை, மேலப்பூவானூர், நத்தம், ஆதனூர், சோனாப்பேட்டை, கொட்டையூர், அம்மாப்பேட்டை, கருப்பு முதலியார் கோட்டை, மணக்கால், அரித்வாரமங்கலம், சித்தமல்லி, மாணிக்கமங்கலம், கிளியூர், சேர்மாநல்லூர், முனியூர், அவலிவநல்லூர், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது காலை 9 மணி முதல் 5 மணி வரை அப்படின்னு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்டு இருக்கோம் ஆரவாரம்.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார்
1: திருச்சி யோகா பயிற்றுனர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
2: யோகா 5000 வருஷத்துக்கு முன்னால இருந்தே நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சது. அங்க உள்ள கல்வெட்டுகள்ல யோகா ஆசனாஸ் பண்ற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து முனிவர்கள் அங்க போய் தியானம் பண்ணும்போது அவங்க ஒன்னொன்னா பார்த்து அவங்க அதெல்லாம் சேகரித்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பதஞ்சலி முனிவருங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவர் கொடுக்குற நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். யோகா நம்ம பாடி அண்ட் மைண்டை வந்து ஒன்று சேர்க்கறது. யோகா அப்படின்ன உடனே எல்லாரும் வெறும் ஆசனா அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஆக்சுவலாக யோகா வந்து ஆசனா விட இன்னும் நிறைய இருக்குது. அதில் வந்து ஒரு 8 தூண்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த 8 தூண்களில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முதல் தூண் வந்து யமா அப்படின்னு சொல்லுவாங்க. யமானா என்ன? வெளியில் போகும்போது நம்ம வெளியில் உங்கள்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறோம், சோஷியல் டிசிப்ளின், அதுதான் யமா. ஒருத்தவங்கள்ட்ட பார்க்கும்போதோ பேசும்போதோ நம்ம எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி பெரிய பதவியில் இருந்தாலும் சரி சின்ன பதவியில் இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட நம்ம பேசுகிற விதங்கள், அதெல்லாமே நம்மளுக்கு யமா கற்றுக் கொடுக்கும். அடுத்த தூண் வந்து நியமா. நியமம் வந்து செல்ஃப் டிசிப்ளின், பர்சனல் டிசிப்ளின்னு சொல்லலாம். நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மளோட ஒழுக்கங்கள், அதெல்லாம் நியமால வந்துடும். மூணாவது ஆசனா. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ளெக்சிபிள் ஆக்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே ஆசனாஸில் வந்து சேரும். நெக்ஸ்ட் வந்து பிராணாயமா, மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியெலாம் நம்ம பண்ண முடியாதது எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். நல்ல தூக்கத்துக்காக இருக்கட்டும், அதே மாதிரி உடம்பு குறைக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லா வகையான இதுக்குமே நம்மளுக்கு மூச்சு பயிற்சி ரொம்பவே உதவுது. நெக்ஸ்ட்டு பிரத்யாகாரா. பிரத்யாகாராங்கிறது வெளியில் உள்ள எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நமக்குள்ளே எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் தவிர்த்து நமக்குள்ளே கொண்டு வர்றது தான் பிரத்யாகாரா. ஆறாவது தூண் வந்து தாரணா. இது வந்து கான்சன்ட்ரேஷன். இது என்னதுன்னா, இப்போ படிக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், டிவி பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த தியானம் தாரணா வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷனை நிறைய கொடுக்கும். இது எல்லாமே யோகா உள்ளேயே அடங்கியிருக்கு. ஏழாவது தியானம், மெடிடேஷன். மெடிடேஷன்லேருந்து நம்மளை வந்து ஒரு அமைதியான உலகத்துக்கு கொண்டு போகிறது மெடிடேஷன் மட்டும்தான். அடுத்த 8வது தூண்னு சொல்லப்படுவது வந்து சமாதி. சமாதி என்னதுன்னா, நம்மளையும் ஆண்டவனையும் ஒன்று சேர்க்குற ஒரு ஸ்டேஜ் தான் சமாதி. யோகாவை பற்றி பேசும்போது சுவாமி விவேகானந்தாவுமே யோகா ஃபிலாசபி வந்து நிறையவே ஷேர் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதோட நன்மைகளெல்லாம் அவர் நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸில் 21வது தேதி ஜூன் பிரதமர் மோடி அதை கொண்டு போயிட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா அப்படிங்கிறத

0: கொடுத்துருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் யோகா வந்து ரொம்ப நிறைய பேரையே ரீச் பண்ணியிருக்கு. யோகா வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயமே கிடையாது, யோகா வந்து ஒரு சயின்ஸ். இதில் என்னெல்லாம் அடங்கியிருக்குன்னா நம்மளோட சதை, எலும்பு, மூச்சு எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஸ் யோகா இருக்குது, ப்ரெக்னென்சிக்கு யோகா இருக்குது, பெண்களுக்கு தனியாக யோகா இருக்குது, குழந்தைங்களுக்கு தனியாக யோகா இருக்குது. ஸோ எல்லா பார்ட்ஸ் ஆஃப் லைஃப்லையுமே நம்மளுக்கு யோகா நிறையவே ஹெல்ப் பண்ணுது. யோகா நார்மலாக எதுக்காக பண்ணலாம், நார்மலாக பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல பசி எடுக்கும், அதே மாதிரி மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். இதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்குமே இது ரொம்பவே நல்லா உதவும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 1435 பசலி ஆண்டிற்கான 2025-26 வருவாய் தீர்வாயம் அனைத்து வட்டங்கள்லையும் ஜமாபந்தி நாளை தொடங்கி இம்மாதம் 25 வரை நடைபெறவிருக்கிறது. அதனால் பொதுமக்கள் உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை வருவாய் தீர்வாய அலுவலரிடம் அளித்து குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி வானொலி அலுவலகங்களில் கேட்டிருக்கோம் ஆரவாரம்.

0: தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் 19ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதிதாசன் சாலை மேற்கு தாலுகா அலுவலகத்தினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறு வழிகாட்டு மையத்தில் நடைபெறவிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த வேலை நாடுநர்கள் இந்த முகாமில் பங்கேற்று பயன்பெறலாம். மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நிறு வழிகாட்டு மையத்தை நேரிலையோ அல்லது 0431-2413-510 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் விளம்பரத்தை தொடர்ந்து ஒளிபரப்பாக இருக்கிறது. அதன் பிறகு எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz ஆரவாரம் தொடரும். மத்தியலை 936 KHz திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
2: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
1: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரிச் சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை

0: பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தாவேக்கா அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்புத்துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
0: மாவட்டச் செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர்

0: வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவாயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடுமணி சிங், சச்சின் சிவச், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால் அவர்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சில இடங்களில் அறுவடை பணிகளும் தொடங்கியுள்ளன. நடப்பு கோடை பருவத்தில் 400,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அறுவடைக்கு வரும் நெல்லுக்காக சாக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து சாக்குகள் வரவழைக்கப்பட்டன. இதன்படி 42 வேகன்கள் கொண்ட சரக்கு ரயில்கள் மூலம் 5460 பேரல் சாக்குகள் தஞ்சைக்கு வந்தடைந்தன. ஒவ்வொரு பேரலிலும் 500 சாக்குகள் வீதம் மொத்தம் 27,30,000 நெல் சாக்குகள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சாக்குகள் அனைத்தும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அனைத்து தாலுகாக்களிலும் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருமான திரு ஷாஜகான் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த 40 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாகவும், அந்த கூட்டத்தில் சிறுபான்மை மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள், செயல்படுத்தாமல் உள்ள திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் சரி செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் மற்றும் புதிதாக கொண்டுவர வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4 படை வீடாக விளங்கும் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் தலைமை நீரேற்று நிலையம் அமைந்துள்ள குடிதாங்கி பகுதியில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்து பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வினோத், சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட வேளாண் பயிர் கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிடுவார் என்றார். மேலும் கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை கிடைப்பதாகவும், இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி ரேவதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக அரசின் அண்மைய நிர்வாக மாற்றங்களின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள அவர், இதற்கு முன்பு உயர்கல்வித்துறையில் துணைச் செயலாளராக பணியாற்றி வந்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர், அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்றும், முந்தைய மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்த வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் நலப்பணிகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே கரந்தையில் அமைந்துள்ள பல 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கருணாசாமி திருக்கோவிலில் 7 கண்ணாடி பல்லக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கண்ணாடி பல்லக்கில் அருள்மிகு பெரியநாயகி சமேத கருணாசாமி எழுந்தருளினார். தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டப்பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேர் பரப்பளவிலும், திருவையாறு பகுதியில் 295 ஹெக்டேர் பரப்பளவிலும் வாழை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில், அண்மையில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள

0: கணக்கெடுப்பின்படி சுமார் 82 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்ட அமைச்சர் திரு ஷாஜகான் சேத விவரங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொண்டு அதன் அறிக்கையை தமிழக முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் தொழில்நுட்ப புதுமை கண்டுபிடிப்புகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,500 சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவு குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டுத்துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப்நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின் போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4,000 நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4,000 பரப்பளவிலான நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம் எம் கெம்சந்த் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் தனித்தனியே பேச்சுகள் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21 தொடங்கி 27 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 சேர்ந்த 350 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21 வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமலப்பள்ளி, மனஸ் தாம்னே, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை

0: ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வல்லல்மணி.
3: நிகழ்ச்சியில் இன்று நடப்பு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு திட்டமும் அதன் பயன்பாடுகளும் நேர்முகம் பங்கேற்கிறார். தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் கே ஆர் ஜெகன்மோகன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறும்.
2: உண்ணும் பொருளையும் விளைத்திடுவோம், நிதம் உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
3: முதலில் பஞ்சபூதங்களையும் நம்பி செய்யப்படுற தொழில்தான் விவசாயம். பொதுவா எந்த ஒரு பயிர் சாகுபடியிலும் சரி, விதை முதல் அறுவடை, அறுவடைக்கு பின் விற்பனையிலும் ஏகப்பட்ட சிரமங்கள் சவால்களை எதிர்கொண்டாலும் எப்படியோ கைக்கு 4 காசு கிடைச்சிடாதா அப்படிங்கிற நம்பிக்கையில விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்யறாங்க. பொதுவா விவசாயிகள் பருவகால நிலையோடு எதிர்கொள்ளும் சவால்கள் தான் மகசூல் இழப்புக்கும் வருமான பாதிப்பிற்கும் காரணமா அமைஞ்சிடுது. இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகளால ஏற்படக்கூடிய நிதி இழப்புகள்ல இருந்து விவசாயிகளை பாதுகாத்திடவோ வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணுங்கிற நோக்கத்துல பயிர் காப்பீடு அவசியமாகுது. அந்த வகையில காரிஃப் பருவத்துக்கோ ராபி பருவத்துக்கோ பயிர் காப்பீடு வழங்கப்பட்டாலும் விவசாயிகள் இத்திட்டத்தை முழுசா பயன்படுத்திக்கிறாங்க கேள்விக்குறிதான். அப்போ விவசாயிங்க நாம பயிர் காப்பீடு திட்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். இதோ ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் கே ஆர் ஜெகன்மோகன் அவர்கள் நம்ம கிட்ட பயிர் காப்பீடு பத்தி பகிர்ந்துக்கிறார். கொஞ்சம் செவி மடுத்து கேட்போமே.
4: வேளாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம உழவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பயிர் காப்பீட்டில் தான் வந்து நிற்பாங்க. ஏன்னா அந்த பயிரை நல்லா வளர்க்கறதுக்கும் கவனம் செலுத்துவாங்க, அந்த பயிருக்கு இடுபொருள் கொடுக்கறதுக்கும் கவனம் செலுத்துவாங்க. ஆனா பயிர் காப்பீடு பண்ணணும் அப்படின்னு ஒரு உழவர்கிட்ட சொன்னோம்னா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லப்பா அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கு இன்னமும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படிங்கும் பொழுது பயிர் காப்பீடு அப்படின்னா என்னங்க சார்?
5: பயிர் காப்பீடு என்பது இப்ப பல்வேறு இடர்பாடுகள் ரிஸ்க் சொல்லக்கூடிய இடர்பாடுகளை வேளாண் தொழில வந்து நிறைய இருந்துட்டு இருக்குங்க. உதாரணமா புயல், மழை, வெள்ளம், வறட்சி, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், நல்ல உதாரணம் கஜா புயல், அந்த மாதிரி பல்வேறு காரணங்களால இடர்பாடுகள் ஏற்பட்டு அதன் மூலம் மகசூல் இழப்பு ஆயிடுது. மகசூல் இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய நிதி இழப்பு, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நிதி அதுவும் இழந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துல தள்ளிடுது. சோ இதுல இருந்து அவர்களை ஒரு காக்கிறதுக்கான ஒரு உன்னத திட்டம் தான் இந்த பயிர் காப்பீடு திட்டம். சில இடர்பாடுகள்னா அவங்க கட்டுப்பாட்டின மீறி நடைபெற்றோம், மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம விவசாயிகள் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். சில இடர்பாடுகள்லாம் வெளியில இருந்து நடக்கிறது, கட்டுப்பாட்டை மீறி நடக்கும், அது மட்டும் இல்லாம எதிர்பாராமே நடந்துரும். சோ இதுல இருந்து கண்டிப்பா நம்ம வந்து பயிரை காப்பீடு செஞ்சு நம்மளுடைய நிதி இழப்பை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதுதான் வந்து முக்கியமான ஒரு அம்சங்க.
4: இப்ப ஒரு மனுஷன் இருக்காரு அப்படின்னா குறைஞ்சது இப்பெல்லாம் வாழ்நாட்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 55 to 70 அதுதான் நார்மல் ஆயுட்காலம். அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கே குறிப்பா காப்பீடு எடுக்கிறதுக்கே யோசிக்க கூடிய இந்த நேரத்துல ஒரு 6 to 3 வளர்க்கக்கூடிய அந்த ஒரு நெல்லு பயிருக்கு நாம காப்பீடு எடுக்கிறது அவசியங்களா?
5: கண்டிப்பாமா. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம், திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல மழை பெய்யுது, குறிப்பிட்டு சில இடங்கள்ல அதிகமா மழை பெஞ்சிருது, இல்லாட்டி வந்து காத்து அடிச்சிருது. அறுவடைக்கு பண்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் இப்ப சமீப காலமாக தை மாசம், அதாவது ஜனவரி மாசம் மழை பெஞ்சு, குறிப்பா இந்த ஆண்டு போன ஆண்டுலாம் புதுக்கோட்டை மாவட்டத்துல நம்ம எதிர்பாராத மழை ஜனவரி மாசம் அறுவடைக்கு முன்னாடி. சோ அந்த மாதிரி மழை வெள்ளம் நிறைய ஆகுது. அது மட்டும் இல்லாம நெல் பயிரை பொறுத்த மட்டும் நம்ம வந்து டிஎன்சிஎஸ்ல

0: கொடுத்துறோம். மற்ற விளைபொருட்கள் பொறுத்த மட்டும் சந்தை அபாயங்கள், மார்க்கெட் பிரைஸ் வந்து வேறி அதிகமா ஆகுது இல்லாட்டி குறைஞ்சிருது. சோ இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் வேணும். அதுதான் வந்து இந்த பயிர் காப்பீடு திட்டம். இந்த அரணை தாண்டிதான் வந்து அதனுடைய தாக்கங்கள் நமக்கு ஏற்படும்ன்றதால இது எல்லா தாக்கத்தினுடைய பாதிப்பை பெருமளவுல குறைச்சி விவசாயிகள் நல்ல முறையில நீடித்த நிலையான தன்மையில அவங்களோட வேளாண்மை மற்றும் அந்த வேளாண்மையில நிறைய முதலீடுகளை அவங்க வந்து அதிகப்படுத்துவதற்கு இந்த பயிர் காப்பீடு ஒரு நல்ல வாய்ப்பு வசதிகளை வழங்குதுமா.
1: சிறப்புங்க சார். அடுத்தபடியா இப்ப மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய பயிர் காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம், அந்த திட்டத்துடைய நோக்கம் என்னங்க சார்?
0: இந்த பயிர் காப்பீடு பொறுத்த மட்டும் கடந்த 50 ஆண்டுகளாவே நிறைய முயற்சிகள், நீங்க சொன்ன மாதிரிமா மாநில அரசு மத்திய அரசு எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து இப்ப கடைசியா அதனுடைய பீக் உச்சபட்சமா வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் தான் நான் சொல்லுவேன். இதுல வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த இன்னல்கள், மகசூல் இழப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய புயல், மழை, வெள்ளம், பூச்சி, நோய் தாக்குதல் போன்றவற்றை வந்து விவசாயிகளை பாதுகாத்து நீடித்த நல்ல முறையில வந்து வேளாண்மையை முன்னெடுத்து செல்றதுக்கு அவங்களோட வருமானத்தை நம்ம வந்து நிலைநிறுத்தணும். அதுதான் நாளைக்கு மகசூல் இழப்பு ஆயிடுச்சு, அதனால அவங்களோட வருமானம் போயிடுச்சுன்ட்டு அவங்க வந்து ஒரு சோர்வு அடைஞ்சு விவசாயத்தில இருந்து அதிக மகசூல் எட்டுறது மற்றும் விவசாயத்தை விட்டுட்டு போறது போன்றதை தடுத்து நிறுத்தி விவசாயத்தில் ஈடுபட செய்யறதுக்கு உண்டான ஒரு நல்ல முயற்சி தான் இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். மேலும் இதுல வந்து புதிய முயற்சிகள், நவீன உத்திகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நவீன உத்தினா ரிமோட் சென்சிங், அதை பத்தி நம்ம விரிவா அடுத்தது நான் சொல்றோமா. நவீன உத்திகளை பயன்படுத்தி இது கொண்ட விவசாயிகள் லாபம், விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி இருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா உணவு தானிய உற்பத்தி நம்ம நாட்டில் மேம்படும். அது மட்டும் இல்லாம பல்வேறு கிராப் டைவர்சிபிகேஷன், ஒரே பயிரை நம்ம வந்து சாகுபடி பண்ணாம பல்வேறு பயிர்களை உள்ளடக்கிய பயிர் திட்டத்தையும் விவசாயிகள் வகுத்து அதன் மூலம் உற்பத்தி இடர்பாடுகள்ல இருந்து அவங்களை காத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு வழியா தான் வந்து இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் வந்து விளங்குதுமா.
1: சிறப்புங்க சார். அடுத்ததா எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதோடைய நோக்கத்தை வச்சுதான் அடுத்தடுத்த அந்த செயல்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்கும் சொல்லுவாங்க. அந்த வகையில மெயினா அந்த பயிர் அதோடைய இழப்புல இருந்து அதை மீண்டு வெளியில வரணும் அந்த உழவர், அதுக்காகதான் அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்க. அந்த திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு என்னென்ன இருக்குங்க சார்?
0: பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் முக்கிய அம்சம் நம்ம பார்த்தோம்னா இது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளது. ஒரு உயிர் காப்பான் தோழன் மாதிரி இது வந்து விவசாயிகள் எங்க போகிறதுன்னு தெரியாம நிற்கும் போது, அது குறிப்பா இந்த இன்னல்கள் புயல் மழை வெள்ளம் இந்த மாதிரி வரும்போது இதுதான் ஒரு நல்ல ஒரு தோழன் போல விளங்குகிறது. இதுல வந்து நம்ம இன்னும் குறிப்பா சொல்லணும்னா விவசாயி செலுத்தும் பிரீமியம் தொகை மிகவும் குறைவு. இதற்கு முன்னாடி இருந்த திட்டங்களோட நம்ம வந்து ஒப்பீடு செய்யும் போது இதுக்குண்டான பிரீமியம் தொகை வந்து மிகவும் குறைவு. அது மட்டும் இல்லாம இந்த இழப்பீட்டு தொகை வந்து விவசாயிகளுக்கு இந்த டிபிடின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அனைத்து எல்லாருக்குமே தெரியும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுரும். அது மட்டும் இல்லாம இது காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் கவரேஜ், இதுதான் வந்து இன்னொரு முக்கியமான அம்சம். விரிவான இடர்பாடு மற்றும் ஆபத்து பாதுகாப்பு இதுல ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இப்ப பண்ணிருக்காங்க. இதுல விவசாயிகள் வந்து நம்மளாவே நம்மளுடைய பயிர் காப்பீட்டை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். தேசிய பயிர் காப்பீட்டு ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஆன்லைன் போர்ட்டலில் நம்மளே வந்து எளிதாகவும் இருக்கும், அது யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ற வகையிலும் இருக்கு. அடுத்தது விவசாயிகளுக்கான ஆப், இப்ப எப்படி உழவன் ஆப் எப்படி தமிழக அரசு நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி விவசாயிகளுக்கான ஆப், அப்புறம் வந்து மகசூல் கணக்கீடு, நமக்கு வந்து பிரீமியம் கால்குலேட்டர் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மகசூல் வந்து கணக்கீடு செஞ்சு அப்பதான் வந்து இழப்பு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு வந்து ரிமோட் சென்சிங் போன்ற உயர் தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறாங்க. அதனால விவசாயிகளுக்கு சரியான அளவு மகசூல் இழப்பு என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ஒன்று ஒரு வழி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் வந்து விவசாயிகளின் விருப்பத்தின் பேர்ல தான் தரப்படுகிறது. குறிப்பாக காரிஃப் 2020 இருந்து விவசாயிகள் விருப்பப்பட்டு சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கிற ஒரு முக்கியமான திட்டம் தான் இது. இதனுடைய இன்னொரு அம்சமா வந்து வெதர் பேஸ்ட் கிராப்பிங் இன்சூரன்ஸ் சொல்றாங்க, வேளாண் காலநிலைக்கேற்ற பயிர் காப்பீடு திட்டம். இது வந்து கேரளாவில் நடைமுறை இருக்கு, பட் நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும் சிறப்பா இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்கம்மா.
1: அருமைங்க சார். குறிப்பா எந்தெந்த பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்காக இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க?
0: விவசாயிகள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும், நம்ம மத்திய அரசு பொறுத்த மட்டும் ரெண்டு பருவங்கள், காரிஃப் மற்றும் ராபி பருவங்கள். அது முதல் பருவம் வந்து காரிஃப். இந்த காரிஃப்ல உணவு தானிய பயிர்கள், சிறுதானிய பயிர்கள் மற்றும் பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து நம்ம பண்றாங்க. குறிப்பா உணவு தானிய பயிர்கள் நான் சொல்லணும்னா நெல், கோதுமை, நம்ம ஊர்ல பார்த்தா நெல், அப்புறம் சோளம், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, பயிர் வகை பயிர்களான பாசிப்பயிறு, உளுந்து, துவரம்பருப்பு, கொள்ளு, கொண்டக்கடலை, இது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, சூரியகாந்தி,

0: பயாம் வச்சு ஆமணக்கு போன்ற பயிர்களையும், அது மட்டும் இல்லாம வணிக ரீதியான ஒரு ஆண்டுக்கு பயிரிடணும் இல்லைங்களா, கரும்பு, பருத்தி, வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்கு, வாழை, அன்னாசி, மரவள்ளி, மிளகாய் போன்ற பயிர்களும் பயிர் காப்பீட்டு வரம்புக்குள்ள வருதுங்க. குறிப்பா வந்து இந்த வாழை, இப்ப வாழை இப்ப கூட கடந்த 2 வாரம் முன்னாடி கோபி பண்ணாரி அந்த சைட்ல வந்து சூறைக்காற்று அடிச்சு ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர்ல இருக்க வாழை மரங்கள் அழிஞ்சிருச்சு, அறுவடைக்கு தயாரா இருந்த வாழை மரங்கள் அழிஞ்சிருச்சுன்னு நிறைய வந்து செய்திகள் பார்த்தோம். சோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த பயிர் காப்பீடு திட்டம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணா இருக்குங்க.
1: இப்ப நிறைய பயிர்கள் சொன்னீங்க சார், நெல்லு பயிரா இருக்கட்டும், அதே போல பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், எல்லாத்துக்குமே வந்து நம்ம காப்பீடு செய்யலான்னு ஒரு சில பயிர்களை சொன்னீங்க. இந்த விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமிய தொகை அது எவ்வளவு இருக்குங்க சார்?
0: நல்ல கேள்விமா அது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் முதல்ல நான் துவக்கத்திலே வந்து சொன்னேன், இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் முக்கியமான அம்சம் என்னன்னா பிரீமியம் தொகை, விவசாயம் செலுத்தக்கூடிய பிரீமியம் தொகை வந்து மிகவும் குறைவாக இருக்கு அப்படின்ட்டு. இதுல வந்து என்ன மாதிரி இருக்குன்னா நான் ரொம்ப குறிப்பா சொல்றேன், காரிஃப் பருவத்திற்கு அது உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பயிர் வகைகள் போன்றவருக்கு காப்பீட்டு தொகையில 2% மட்டுமே நம்ம பிரீமியம் தொகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராபி பருவத்திற்கு அதே உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பயிர் வகை பயிர்களுக்கு 1.5% பிரீமியம் தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நம்ம காப்பீட்டு தொகையிலிருந்து இவ்வளவு மட்டும் நம்ம செலுத்தினா போதும், ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னா நமக்கு உண்டான காப்பீட்டு தொகை விவசாயிகளோட வங்கி கணக்குல நேரடியா வந்துருமா.
1: குறிப்பா அந்த பருவத்தை பொறுத்து அந்த பிரீமிய தொகை மாறுது அப்படிங்கறத நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். அடுத்ததான் இப்ப நிறைய இடர்பாடுகள் பயிர் சாகுபடியின் பொழுது நடக்குது, எந்தெந்த இடர்பாடுகளுக்கெல்லாம் இந்த பயிர் காப்பீடு அப்படிங்கறது பொருந்துங்க?
0: இப்ப வேளாண்மையில பார்த்தோம்னா பல்வேறு இடர்பாடுகள் இல்லாட்டி ப்ராப்ளம்ஸ் நமக்கு நிறைய வருதுப்பா. அதுல நம்ம என்ன பாக்குறோம்னா இதுல குறிப்பா நம்ம சொல்றதுன்னா இதுக்கு நோட்டிஃபைடு ஏரியா இப்ப தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஏன்னா மத்திய அரசுன்றதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நோட்டிஃபைடு ஏரியா கொடுப்பாங்க. அந்த பயிர்கள் அந்த ஏரியால இருக்கக்கூடிய பயிர், குறிப்பா நம்ம டெல்டா பகுதியில நெல் வந்து ஒரு நோட்டிஃபைடு கிராப். சோ அதுல மகசூல் இழப்பு ஏற்பட்டுருது. இந்த மாதிரி இடர்பாடுகள், தவிர்க்க முடியாத இடர்பாடுகள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை, வெள்ளம், புயல், வறட்சி கூட இதுக்கு வந்து இதுல வந்திருக்கு, மற்றும் பூச்சி மற்றும் நோய், இதனுடைய இழப்புகளால காப்பீட்டு வரம்புக்குள்ள இதெல்லாம் வந்துடும். இது தவிர இது ஒண்ணு, இது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எளிதெல்லாம் தெரியும். அடுத்தது இது தவிர நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள், குறிப்பா நம்ம குருவையில வந்து இந்த ஒரு பெரிய அறுவடைக்கு பின் இழப்பு வந்து அதிகமா இருக்கு. சோ அறுவடைக்கு பின் வந்து மழை இல்லாட்டி புயல் வரும்போது அதுக்கும் வந்து இவங்க வந்து ஒரு 14 நாள் டைம் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அறுவடை செஞ்சு காய வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள வந்து பெரிய இடர்பாடுகள் வந்தா அதுக்கு இழப்பீடு தராங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் வந்து லோக்கலைஸ்டு கலாமிட்டி. சிறிது நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, மேற்கு மாவட்டங்கள்ல சூறைக்காற்று வாழை மரங்கள் விழுந்துருச்சுன்ட்டு. சோ அந்த மாதிரி லோக்கலைஸ்டு இப்ப நம்ம ஒரே ஒரு கிராமத்துல மட்டும்தான் அந்த பாதிப்பு அதிகமா இருக்கும், அதை கூட இதுல வந்து கருத்துல எடுத்துக்கொண்டு அதுக்குண்டான மகசூல் இழப்புக்கு ஏற்ப நிவாரணம் அளிக்கிறாங்க, அதுக்குண்டான வசதிகளும் இந்த திட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்குமா.
1: நம்ம வானொலியிலேயா இருக்கட்டும் இல்ல மற்ற ஊடகங்கள்லயா இருக்கட்டும், என்னதான் நம்ம இந்த பயிர் காப்பீடு பத்தின விழிப்புணர்வை வந்து உழவர்களுக்கு கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த பயிருக்கு இந்த நேரத்துல நமக்கு சரியான காப்பீடு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க உணர்றது இல்ல. சோ அப்படி உணராததன் ஒரு காரணம் என்ன அப்படின்னா அதுதான் இப்ப சொன்னீங்க நீங்க, இந்த இடர்பாடுகளுக்கெல்லாம் விவசாயிகளுக்கு அந்த பயிருக்கு காப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வகையில எந்தெந்த இடர்பாடுகள் ஏற்பட்டா அவங்களுக்கு காப்பீடு கிடையாது அப்படின்னு ஏதானும் இருக்குங்களா சார்?
0: சில இடர்பாடுகள் இந்த காப்பீடு வரம்புக்குள்ள வந்து வர்றதில்ல. அதுல குறிப்பா நம்ம சொல்றதுன்னா இப்ப 2 நாட்டுக்கிடையே சண்டை ஏற்படுது. இப்ப நம்ம இப்ப நீங்க கூட மேற்காசியா பகுதிகளில் வந்து நிறைய சண்டைகள் நட்டுட்டு இருக்கு, அதே மாதிரி 2 நாடுகளுக்குள்ளே ஏற்படும், அதே மாதிரி ஒரு போர், அப்புறம் அணுக்கதிர் வீச்சு, அது மட்டும் இல்லாம சில சமயம் நம்ம அண்டை ஆயலர்களும் நடக்கும் போட்டி பொறாம, அதன் மூலம் சில பயிர் இழப்பு சில சமயம் இந்த மாதிரி நடந்துடும். அது மட்டும் இல்லாம நாம் வளர்க்கப்படும் விலங்குகள் அல்லது வன விலங்குகளால் ஏற்படும் இழப்புகள் போன்றவை இந்த காப்பீட்டு வரம்புக்குள் வருவதில்லை.
1: சில நேரங்கள் இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு தோணுது என்னன்னா, பக்கத்து காட்டுக்காரங்க நல்ல பயிர் விளந்திருக்கும், பக்கத்து காட்டுக்காரங்க வந்து தீ வச்சுட்டு போயிருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட அதெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது. இப்போ அதுவும் இதுல வருமா?
0: அது வர்றதில்லன்னு தான் அவங்க வந்து அரசாங்கத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்கம்மா.
1: சரிங்க.
0: அது ஆனா எங்கேயோ ஒரு 100 to 1 1000 தமிழ்நாடு வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்ல, பட் எங்கோ ஒரு பாதிப்பு இருக்கிறத நம்ம கொண்டு வரதில்லன்னு அவங்க அதை கொண்டு வரல. அப்புறம் நான் ஏற்கனவே அறுவடைக்கு பின்சை இழப்பீடு 14 நாளுக்குள்ள தராங்கன்னு சொல்லியிருந்தேன், ஆனா இதை வந்து கதிர் அடுப்புக்கு வந்து வச்சுட்டு கட்டுக்கட்டி வச்சு எல்லாம் முடிஞ்சு அந்த ஸ்டேஜ்ல வந்தா தர மாட்டாங்க. அறுவடைக்கு முடிஞ்ச உடனே அடுத்தது நம்ம வந்து அதை உலர்த்தி கட்டுக்கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு மட்டும்தான் இந்த பயிர் காப்பீடு. அது மட்டும்தான் பின்சை பயிர்.

0: காப்பீடு வரம்புக்குள்ள வரும், இந்த இது வராதுமா. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க விவசாயிகள் வந்து நிறைய, நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியா இருக்கட்டும், மாநில அரசின் வேளாண்மை துறை நிறைய வந்து விழிப்புணர்வு வந்து கொடுக்கறாங்க. அந்த கட் ஆஃப் டேட், குறுவைக்கு ஒரு கட் ஆஃப் டேட், அதுவும் நம்ம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணி கொடுக்கறாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம இதுல வந்து பாலிசி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா இதனோட பயன்கள் நமக்கு எல்லாமே முழுமையும் கிடைக்குமா?
1: அதே மாதிரி இந்த பயிர் காப்பீட பொறுத்த வரையிலும் ஒரு உழவர் வருஷத்துக்கு எத்தனை முறை அதை வந்து பயன்பெற்றுக்கலாம்? ஏன்னா இப்ப வருஷத்துக்கு ஒரு சில விவசாயிகள் மூணு போகம் பண்றவங்களும் இருக்காங்க, ரெண்டு போகம் பண்றவங்களும் இருக்காங்க. அப்ப ஒரு விவசாயி ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை இந்த பயிர் காப்பீடு திட்டத்துல பயனடையலாம்?
0: இது ஒரு நல்ல கேள்விமா. இதுக்கு வந்து என்ன அவங்க சொல்றாங்கன்னா, ஆண்டுக்கு இருமுறை இதற்கான பயன்களை அனுபவிக்க முடியும். அதாவது ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காரிஃப் பருவம், அதாவது முன் பருவம், அடுத்தது ராபி பருவம், அதாவது நம்ம June 1 இருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் உள்ள அந்த ஒரு பருவம். நம்ம ஊர்ல குறுவை வரும்னு வச்சுக்கோங்களேன், குறுவைக்கு ஒரு தனியா ஒரு நம்ம காப்பீடும் பண்ணிக்க முடியும். அப்புறம் October 1 இருந்து ஆரம்பிச்சு தை மாசம் மாசி மாசம் வரைக்கும் வரும். சோ அந்த பருவத்துல பார்த்தோம்னா நம்ம ராபின்னு சொல்றோம். அந்த ராபி பருவ திட்டத்துக்கும் தனித்தனியாவே இவங்க வந்து அந்த திட்டத்தை, இந்த திட்டத்தின் காப்பீடு செஞ்சுக்க முடியும்.
1: நல்லதுங்க சார். அடுத்ததா இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நேரடியா ஒரு விவசாயி போய் யாரையாவது பார்த்து அணுகணும் அப்படின்னா அது எந்த இடமா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவாவே சொல்லுங்க சார்.
0: தொழில்நுட்ப யுகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. இப்ப நான் குறிப்பா சொல்றேன்னா வேளாண்மை துறை, தமிழ்நாடு அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மிகவும் சிறப்பா இந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்து சென்றுட்டு இருக்காங்க. சோ அதுக்குன்னு உதவி வேளாண்மை இயக்குனர் மற்றும் வேளாண்மை அலுவலர்கள்லாம் இருந்து அவங்களுக்கு இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு சிறப்பா செய்யறாங்க. அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன இன்னும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, நம்மளே விவசாயிகள் என்ன செஞ்சுக்கலாம்னா, நமக்கு ஏற்படும் சந்தேகத்தை உடனடியா நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்ம தான் மொபைல் வச்சிருக்கோம், சோ மொபைல் ஆப் மூலமா நம்ம பண்ணிக்கலாம். அனைவருமே இப்ப விவசாயிகள் ஒரு 90% மேல ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சிருக்காங்க. சோ அப்ப அதுல ஈஸியாவே பண்ணிக்கலாம். www.pmfby.pm அதனா பிரைம் மினிஸ்டர், எஃப்னா ஃபசல், பினா பீமா, ஒய்னா யோஜனா, pmfby.gov.in இந்த இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லா விவரமும் அதுலயே இருக்குமா. அதுல குறிப்பா நான் சொல்றதுன்னா கிருஷி ரக்ஷக் போர்ட்டல் அண்ட் ஹெல்ப்லைன், KRPH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் நமக்காகவே வச்சிருக்காங்க. இதன் தொடர்பு எண்கள் வந்து 1447. மறுபடியும் சொல்றேன், 1447. இதை வந்து நம்ம நேரடியாக அவங்க கிட்ட நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதான் வந்து தொழில்நுட்பம் ரொம்ப முன்னேறிடுச்சு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்றோம். இப்போ ரயில் டிக்கெட்டுக்கு நம்ம ஈஸியாக வந்து மொபைல், முன்னாடிலாம் போய் எல்லாம் கவுண்டரில் நின்று வாங்குவோம், இப்போ மொபைல்லேயே கூட நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட் பாட்னு சொல்லக்கூடிய ஒரு புது அம்சத்தை அதில் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம PMFBY இதுக்கும் வந்து வாட்ஸ்அப் சாட் பாட்டும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த நம்பர் நம்பரும் பாதி ஒன்று போல தான் வருங்க, 70 65 51 44 47. 70 65 51 44 47. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி 5 நம்பர் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி KRPH அந்த நம்பர் தான், 1447 அதே நம்பர் தாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஈஸியாக அந்த தகவலை வந்து, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, இந்த ரீதியில் நமக்கு வந்து ஒரு வசதி செஞ்சு கொடுக்கறதால நமக்கு வந்து என்னென்ன சந்தேகம் இருக்குது, நமக்கு எவ்வளோ ப்ரீமியம் எவ்வளோ, நமக்கு என்ன இந்த இந்த பயிர் இருக்கா, என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் உண்டான தகவலையும் இது உடனுக்குடன் இதை வந்து தெரிவிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இணையதள முகவரி pmfby.gov.in இதில் போய் நம்ம ஒரு விவசாயியா நீங்கள் போயிட்டு நம்ம செல்போன் எண் மற்றும் சில விவரங்கள் கேட்கும். அதில் வந்து நீங்கள் அந்த முகப்பு பக்கத்திலே லாங்குவேஜ்னு இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணிட்டு தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கம் முழுவதும் தமிழாகவே மாறிடுதுங்க. மிகவும் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த தமிழில் வந்து எல்லா விவரங்களும் தமிழில் தான் இருக்கும். முதல்ல எடுத்தோடனே விவசாயின் மூளை, ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஃபார்மர் கார்னர்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம தமிழில் விவசாய மூளை அப்படின்னு இருக்கும். அந்த விவசாய மூளையில் போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா மொபைல் என்ன நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் சில விவரங்கள், இன்னும் 2-3 விவரங்கள்லாம் கேட்பாங்க உங்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு. உறுதிப்படுத்திக்கிட்டு ஒரு ஓடிபி ஒன்று, இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த ஓடிபியை நம்ம வந்து உள்ளீடு செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு விவசாயி ஆயிடுவோம். ஸோ அதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவலும் நமக்கு மிகவும் எளிதாகவும், நம்மளே வந்து இதுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு ஏடி ஆஃபீஸ் போகணும், தாலுக்கா ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, கிளைம் உடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, எவ்வளோ நாளில் வரும், செட்டில் ஆயிடுச்சா என்ன ஏது, எல்லா தகவலுமே நீங்கள் ரொம்ப எளிதாக விவசாயிகள் தெரிஞ்சு கொள்ள முடியுங்க. இது இந்த தகவல் தொழில்நுட்பத்தை வந்து விவசாயிகள் வந்து மிகவும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும், ரொம்பவும் எளிதாகவும் இருக்குது. குறிப்பாக நான் சொல்கிறதுனா நம்ம தமிழ்லேயே இருக்குங்க, அதுதான் வந்து இதனுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குங்க.
1: சிறப்புங்க சார். இப்ப மக்கள்கிட்டயே நிறைய மொபைல் பயன்பாடு அப்படிங்கறது நிறையவே அதிகரிச்சு

0: வந்துட்டு இருக்கு. அந்த வகையில விவசாயிகள் மட்டும் இதுல விதிவிலக்கு இல்ல, நிறையவே நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. குறிப்பா ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்தக்கூடிய உழவர்களை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசும்பொழுது சொன்னீங்க, அந்த ஆப்ல வந்து பயன்படுத்தி அவங்க வந்து இந்த பயிர் காப்பீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ குறிப்பா என்னென்ன ஆப் வந்து இந்த பயிர் காப்பீட்டுக்கு அப்படின்னு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார்.
1: விவசாயிகள் எல்லாம் அந்த ஆண்ட்ராய்டு மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதன் மூலம் வந்து பல்வேறு நன்மைகள் நீங்க அடைஞ்சிட்டு இருக்கீங்க. சோ இதுல நான் வந்து குறிப்பா நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு சர்ச்ல போயிட்டு PMFBY மொபைல் ஆப் அப்படின்னு போட்டோம்னாவே அது வந்துடும். அடுத்தது நம்ம டேட்டா மட்டும் நம்ம வச்சுக்கணும், இல்லாட்டி டேட்டா இருக்கிற இடத்துல இருக்கணும். கொஞ்சம் உள்ளடங்க கிராமத்துல அது கொஞ்சம் எந்த இடத்துல நமக்கு டேட்டா இருக்கும், டவர் நல்லா கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க நின்னுட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே ஈஸியா இருக்கும். உங்க நம்பரை நீங்க போடணும், அப்புறம் அதாவது ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நம்ம வந்து உள்ளீடு செஞ்சிட்டோம்னா எல்லாமே இதுல வந்துடும். 10 இந்திய மொழிகள், குறிப்பா அதுல தமிழ் இருக்கு. சோ 10 இந்திய மொழிகள்ல இந்த ஆப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் வந்து என்ன பயிருக்கு நம்ம பண்ண போறோம், பிரீமியம் கால்குலேட்டர்னு ஒண்ணு இருக்குங்க. அதுல நம்ம எவ்வளவு பிரீமியம் செலுத்தணுங்கிறது, முன்னாடி வந்து 564 ரூபாய் வந்து காரிஃப் பருவத்துக்கு நெல்லுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பிரீமியம் தொகை வந்து ஒவ்வொரு பருவத்துக்கும் அந்த பயிருக்கும் அந்த மாவட்டம் இல்லாட்டி அந்த நோட்டிஃபைடு ஏரியாவுக்கும் மாறும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சோ அப்ப நம்ம எவ்வளவு என்னன்னு கரெக்டாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுல வந்து நம்ம டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. சோ ஏரியா இப்ப தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல, தஞ்சாவூர் 1-2 அப்படின்னு ரெண்டு இருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா தஞ்சை மாவட்டம் வேளாண்மையில ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு மாவட்டம். அதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் கூட்டுறவு வங்கியே ரெண்டு இருக்கு இல்லீங்களா, தஞ்சாவூர் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், கும்பகோணம் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் மாதிரி இதையும் தஞ்சாவூர் 1 & 2 பிரிச்சிருப்பாங்க. சோ அதுக்கேற்ற 1 & 2 பகுதிகளில் நீங்க வந்து அதை லாக் ஆன் பண்ணிட்டு நீங்க எல்லாத்தையுமே நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு இவ்வளவு பிரீமியம் கால்குலேட்டர். அடுத்தது என் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, எனக்கு வந்து ஒரு இழப்பு ஆயிடுச்சு, புயல் வந்துருச்சு, மழை வந்துருச்சு, சோ அதன் மூலமா எனக்கு இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணலாம், சோ அப்ப எனக்கு எவ்வளவு ஸ்டேட்டஸ்ல எனக்கு கிளைம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன் லோக்கலைஸ்டு கெலாமிட்டி. அந்த லோக்கலைஸ்டு கெலாமிட்டி இப்ப என்னுடைய வயல்ல மட்டும் ஒரு வாய்க்கால் வந்து தண்ணி வந்து எங்க ஒரு 4-5 வயல் அடிச்சிட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் லோக்கலைஸ்டு கெலாமிட்டி. சோ அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், இப்ப நம்ம வண்டி வச்சிருந்தோம்னா வண்டி ஒரு சிறு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றோம், நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கொண்டு போய் அப்புறம் அவர் போட்டோ எடுக்கிறாரு, அதெல்லாம் பண்ணி நம்ம வாங்கிக்கிறோம் இன்சூரன்ஸ் கிளைம். அதே மாதிரி வசதிகளும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ இதுல நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல இருந்து போட்டோ எடுத்து அந்த அவங்களுக்கு அதுல அப்லோட் பண்ணிடலாம், மற்றும் ஒரு நிமிஷம் வீடியோ கூட எடுத்து அப்லோட் பண்றதுக்கு உண்டான வசதிகள் இருக்கு. இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா நமக்கு என்ன பாதிப்புங்கிறது இப்ப வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உடனடியா நம்ம தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வசதிகளை இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் வந்து உருவாக்கி தந்திருக்கு. இப்ப நாங்க வந்து இந்த அளவு சொல்லியிருக்கோம், திருச்சி அகில இந்திய வானொலி சீரிய முறையில இதற்கான வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இதை நல்ல முறையில பயன்படுத்தி நீங்க மொபைல்ல கண்டிப்பா இந்த ஆப் தரவிறக்கம் பண்ணி அதன் மூலம் வந்து இதன் பயன்களை வந்து எளிதிலையும் உறுதியாகவும் நம்ம வந்து பயன்பெற்று உங்களுடைய நிதி பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படுத்துறது அது வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு இந்த தருணத்துல ஒரு என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேங்க.
0: விவசாயிகளுக்கு இதை கேட்டு கொஸ்டின் வருதோ இல்லையோ சார், எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு, கேட்டுக்கலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பொதுவா இப்ப நம்ம பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அதை பத்தி தான் நம்ம பேசணும், இது வந்து ஒரு மத்திய அரசால கொண்டு வரப்படக்கூடியது அப்படின்னு அந்த தலைப்பிலேயே தெரியுது. இதையும் தாண்டி தனியார்கிட்ட இந்த மாதிரி பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிலாம் எதுவும் இருக்கா, ஒருவேளை இருந்துச்சுன்னா அதை போய் அணுகலாமா?
1: அது இந்த திட்டத்தை வந்து நீங்க இப்ப ரெண்டு வகையா வந்து நம்ம சொல்லலாமா, ஒன்னு வந்து நேரடியா இப்ப நீங்க வங்கி கடன் வாங்குறீங்க, சொசைட்டில வாங்குறீங்க, அது வந்து நீங்க லோனி ஃபார்மர், கடன் பெறும் விவசாயி. சோ அதுல முதல்ல எல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க லோன் வாங்கினா பிரீமியம் அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு அந்த லோனே தருவாங்க. அப்புறம் இந்த திட்டத்துல தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரிஃப் 2020 இருந்து உங்களோட வில்லிங்னஸ் கேட்டுட்டு, அதாவது நீங்க விருப்பப்படுறீங்களான்னு கேட்டுட்டு பண்றாங்க. சோ அது வந்து ஒண்ணு. அடுத்தது கடன் பெறாத விவசாயி. சோ கடன் பெறாத விவசாயி இருந்தா கூட அவர் வந்து பயிர் காப்பீட்டு வரம்புக்குள்ள வரணும் அப்படின்ற அடிப்படையில இந்த திட்டத்தை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு 10 ஏஜென்சி இருக்காங்க, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய வகையில அதுல சில தனியார் அமைப்புகள் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அந்த மாதிரி அவங்களும் இருக்காங்க. சோ உங்கள் பகுதியில யார் வந்து உங்களுக்கு எளிதில் அணுகும் வண்ணம் இருக்காங்களோ அவங்க கூட நீங்க போய் பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் இது கடைசியில வந்து உங்களுக்கு பிரீமியம் செட்டில் பண்றது, பிரீமியம் நீங்க கட்டினதுக்கு அப்புறம் அந்த கிளைம் செட்டில் பண்றது எல்லாமே வந்து நெட்வொர்க்ல பண்ணிட்டாங்க, எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் இந்த மொபைல் ஆப்பும் இணையதள முகவரியும் கொடுத்திருக்காங்க, நீங்க எதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாமா.
0: சரிங்க சார், இன்னொரு கேள்விங்க சார், இப்ப ஒரு விவசாயி பயிர் காப்பீடு ஆயிடுச்சு, அதாவது அந்த பயிருக்கு அவருக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு, நம்ம மத்திய அரசு கிட்ட இருந்து அந்த இழப்பீட்டு தொகை வாங்கிடுற வாங்கிட்டாரு அப்படின்னா, இப்ப இந்த வருஷம் அந்த மாதிரி ஏதோ இழப்பு ஏற்பட்டுச்சு வாங்கிட்டாரு, இதே அடுத்த வருஷமும் இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்படுது, வாங்கறதுக்கு அவரு தகுதி படைத்தவரா இல்ல இதுல

0: ஏதாவது வரம்பு அது மாதிரிலாம்
1: இல்ல அப்படி
0: இருக்குங்களா?
1: எதுவும் இருக்காதுமா. ஏன்னா வந்து இது வந்து நம்ம பிரீமியம் செலுத்துறோம். அந்த பிரீமியம் செலுத்துறதுக்கு, அதாவது அதுல நீங்க குறிப்பா அந்த கட் ஆஃப் டேட் குள்ள நம்ம பிரீமியம் செலுத்தி நம்ம பாலிசி நம்ம பேர்ல இருக்கான்னு நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். அந்த ஆப்ல நீங்க போய் உங்க பாலிசியா நீங்க வந்து தரவிறக்கம் பண்ணி வச்சுக்கலாம். காப்பீடு பொறுத்த மட்டும் நம்ம பயிரை காப்பீடு செஞ்சிடறோம். அதுதான் அந்த காப்பீடுக்கு இடர்பாடுகள் இல்லாட்டி இன்னர்கள் ஏற்பட்டு மகசூல் இழப்பு குறைஞ்சா அது எவ்வளவு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதன் மூலமா அவங்களும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிமோட் சென்சிங் அந்த மாதிரி வகையில வந்து நிறைய டெக்னாலஜிக்கு பேஸ்டா வச்சிருக்காங்க. சோ அதன் மூலமா எத்தனை சதவீதம் மகசூல் பாதிப்பு ஏற்படுதுன்றதுக்கு ஏற்ற வண்ணம் உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான நிவாரணம் வழங்கப்படும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காதுமா?
0: சிறப்பு சிறப்புங்க சார். அதாவது ஒரு உழவர் வந்து நல்லா வெற்றி அடையணும் அப்படின்னா அவரு பயிரை மட்டும் சாகுபடி செய்யாம அதை சார்ந்த துணை தொழில்களையும் செய்யணும். அப்பதான் ஒன்னுல ஏதாவது நஷ்டம் இருந்தாலும் இன்னொருல அதை ஈடுகட்ட

0: தொழில்களையும் செய்யணும், அப்பதான் ஒண்ணுல ஏதாவது நஷ்டம் இருந்தாலும் இன்னொருல அதை ஈடுகட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இதுல கவனம் செலுத்துற மாதிரி பயிர் காப்பீட்டுலயும், அதாவது இந்த வருஷம் செஞ்சிட்டோம் நமக்கு பயிர் காப்பீடுல அது எந்த பிரச்சனையும் ஏற்படல அப்படின்னு அடுத்த வருஷம் அலட்சியம் இல்லாம வருடாந்திரம் இந்த பயிர் காப்பீடு அப்படிங்கறத.
1: கரும்பு பண்ணிருந்தாருனா வருடாந்திரம், நெல்லு போட்டிருந்தாருனா குருவைக்கு அப்புறம் சம்பாக்கு அப்படி எடுத்துக்கலாம்.
0: ஆக மொத்தத்துல அந்த பருவத்துக்கு பருவம் நம்ம பயிர் காப்பீடு செய்யறது அப்படிங்கிற வகையில கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடுனா என்ன, அதோடைய அவசியம் என்ன, இப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை பருவத்துக்கு நம்ம பயிர் காப்பீடு தொகை வந்து பெற முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். இதையும் தாண்டி நம்ம உறவுகளுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம், அவங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய அலைபேசி என்ன சொல்லுங்க சார்.
1: விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னன்னா, தஞ்சை பகுதியில் இருக்கவங்க எப்போனா எங்கள் கல்லூரிக்கு வந்து மருங்குளம் தாண்டி ஈச்சங்கோட்டையில இருக்கு ரோட்டு மேலே இருக்கு, யார் வேணா எப்போனா வந்து இது குறித்த சந்தேகங்களை வந்து நிவர்த்திப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் உடனடியாக என்னை தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய அலைபேசி எண் 80 72 76 24 95.
0: இன்னொரு தர சொல்லுங்க சார்.
1: 80 72 76 24 95.
0: ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: பயிர் காப்பீடு திட்டத்தால எதிர்பாராத இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் முழுசாவோ அப்படி இல்லைன்னா பகுதியாவோ அழியிறப்போ விவசாயிகளுக்கு ஏற்படுற பொருளாதார இழப்ப ஈடு செய்யறதோட விதைப்பு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலோ பயிர் முளைப்பு பருவத்துல ஏற்படுற பாதிப்பு அறுவடைக்கு அப்புறமும் இழப்புகள் இந்த மாதிரி ஏதேனும் ஏற்பட்டாலோ விவசாயிகளுக்கு பெரும் உதவியா இருக்கு இந்த பயிர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கிட்டாங்க ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் கே ஆர் ஜெகன் மோகன் அவங்க. விவசாயிகளே, பருவத்துக்கு தகுந்த மாதிரி உங்க பயிர்களுக்கு உரிய காலத்துல பயிர் காப்பீடு செஞ்சு பயிரையும் பாதுகாத்துடுங்க, உங்களையும் பாதுகாத்துக்கங்க. நிகழ்ச்சியில இனி திருச்சிராப்பள்ளி மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இம்மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள், விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருமக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சி நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15. என் மீண்டும் ஒரு முறை 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளே, மத்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் வேளாண்மை துறையினரால் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் நிலையான வேளாண்மையை ஊக்குவித்தல், மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், சமச்சீரான உர பயன்பாடு மூலம் சாகுபடி செலவை குறைத்தல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்தல் ஆகிய நோக்கங்களுக்காக விளை நிலம் காப்போம் இயக்கத்தினை திறம்பட செயல்படுத்திடும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 6 வட்டாரங்களில் உள்ள 193 பஞ்சாயத்துகளிலும் விளைநிலம் பாதுகாப்பு திட்டத்தில் இம்மாதம் 30ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. இம்முகாமில் விவசாயிகளுக்கு மண்வள அட்டை பயன்படுத்துவதன் நோக்கம் குறித்தும் மண்வளத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்படும். அத்துடன் மண்வளத்தை பாதுகாக்க பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உர பயன்பாடு, அங்கக இயற்கை உர பயன்பாடுகள், பசந்தால் உர பயிர்கள், நுண்ணூட்ட சத்துக்களை எவ்வாறு

பயிர்களுக்கு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு, திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்ற தொழில்நுட்ப விளக்கங்கள் பயிற்சியில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் செயல் விளக்க முறையில் விவசாயிகளுக்கு ரசாயன உரங்கள், வளர்ச்சி ஊக்கிகள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்தாமல் எவ்வாறு இயற்கை வேளாண்மை செய்வது போன்ற தகவல்கள் வழங்கப்படும். மேலும் இப்பயிற்சியில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அதிகப்படியான சமையல் எண்ணெய் நுகர்வினை எவ்வாறு குறைத்து சரிவிகித உணவு முறையினை தினசரி உணவு பழக்க வழக்கத்தில் பின்பற்றுவது போன்ற தகவல்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பயிற்சியில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள், வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கலந்து கொள்வதால் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய விவசாய சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கவனத்திற்கு, கரும்பு நடவு செய்த 45 நாட்கள் கழித்து ஒரு முறை, 60 நாட்களில் ஒரு முறை, மீண்டும் 75 நாட்களில் ஒரு முறை என 3 முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கரும்பு பூஸ்டர் நுண்ணூட்ட கலவையினை தெளிப்பதன் மூலம் கரும்பின் இடை கணுக்களின் நீளம் அதிகரிப்பதால் எடை அதிகரித்து 20% வரை மகசூல் கூடும். மேலும் வறட்சியை தாங்கும் திறனும் அதிகரிக்கிறது. எனவே விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு முதல் முறையாக 1 கிலோவும், இரண்டாவது முறை 1.5 கிலோ, மூன்றாவது முறை 2 கிலோ என 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதனுடன் ஒட்டும் திரவம் சேர்த்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். தேவைப்படும் விவசாயிகள் தங்கள் மாவட்டங்களில் அமைந்துள்ள வேளாண் விரிவாக்க மையத்திலோ, வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களிலோ கரும்பு பூஸ்டரை பெற்று பயனடையுமாறு கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார். பப்பாளி சாகுபடி செய்ய ஆர்வமுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, பப்பாளி பயிர் பலவகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்தது அல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். பப்பாளி இனை ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் நடப்பு ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றதாகும். நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம், 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் தொழுவுரம் நிரப்பி நாற்றுக்களை குழியின் மத்தியில் நட வேண்டும். 1 ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் இருந்தால் போதுமானது. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரத்தோடு மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். வாரம் 1 முறை நீர் பாய்ச்சினால் போதுமானது. செடிகளை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுதல் அவசியம். ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10 கிலோ தொழு உரம் இட வேண்டும். ஆண் பெண் செடிகளை நீக்கியவுடன் செடி ஒன்றிற்கு 50 கிராம் தழை மணி சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை, நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பாக நாற்றங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க 1 பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போ பியூரான் 3G குருணை மருந்தை இட வேண்டும். செடியின் மேல் பாகத்தை சுற்றி தண்ணீர் தேங்கி நின்றால் வேரழுகள் நோய் பரவக்கூடும். இந்நோய் தாக்கிய செடிகள் வாடி இறந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 0.1% போர்டோ கலவையினை வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பழங்களின் தோல் சற்றே மஞ்சள் நிறமாக வரும்போது அறுவடை செய்ய வேண்டும். வாய்ப்புள்ள விவசாயிகள் பப்பாளியினை சாகுபடி செய்து பயன்பெறுங்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உற்பத்தியை பெருகிடுவோம், கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர்

0: ஸ்ரீகாந்த். இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பில் ஸ்லோவேக்கியா அளித்த ஆதரவிற்காக அந்நாட்டு பிரதமர் ராபர்ட் ஃபிகோவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். இரு நாடுகளில் உள்ள தொழில்துறைகள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் பிரதமர் முன்னிலையில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாயின. எல்நினோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய உந்து சக்திகளாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறிவியல் சார்ந்த வளர்ச்சியின் மீது அரசு செலுத்திய கவனத்தால் தேசிய மற்றும் அரசின் முதன்மை திட்டங்களில் தொழில்நுட்பம் இன்றியமைந்ததாக மாறியுள்ளது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கான காலை உணவு திட்டம் வரும் செப்டம்பர் 17 தேதி முதல் 6 முதல் 8 வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இத்திட்டம் 1 முதல் 5 வகுப்பு வரை செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டை கோரி 2,25,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 46,000 குடும்ப அட்டைகள் விநியோகிக்க தயார் நிலையில் உள்ளதாக மாநில உணவு வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கான துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு உள்ளிட்ட துறைசார் உயர் அலுவலர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் 56 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு மதிவானன், விருதுநகர் கௌதம் கோயல், சேலம் குத்தாலிங்கம், திருவண்ணாமலை கார்த்திகேயன், கடலூர் விவேகானந்தா சுக்லா, நாமக்கல் யாதவ் கிரீஷ் அசோக், மதுரை யாதவ் தேவநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் வகையில் யாத்ரி சுவிதா திவஸ் நிகழ்ச்சிகள் இன்று கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையத்தில் பணியாளர்களுக்கு உடல் பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் இயங்கி வரும் நிலையில் இப்பயிற்சி நிலையங்களில் கலந்தாய்விற்கான கால அவகாசம் 11 தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் மாணாக்கரின் நலன் கருதி நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை மறுநாள் முதல் தொடங்க உள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சர்வதேச முதியோர் கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் இது தொடர்பான உறுதிமொழியை ஏற்றனர். தூய்மை இந்தியா இயக்கம் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின்படி சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள பொது இடங்களை தூய்மையாக பராமரிக்க சுவரொட்டிகளை அகற்றும் பணியினை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். கோதையாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் வரும் அக்டோபர் 31 தேதி வரை வினாடிக்கு 150 கனஅடிக்கு மிகாமல் நீர் திறக்க அரசு ஆணையிட்டுள்ளது. 138 நாட்கள் திறக்கப்படும் இத்தண்ணீரின் மூலம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 17,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். திருச்சி, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சிவகங்கை, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், தென்காசி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 26 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கிப் போட்டியில் இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. லண்டனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை ஆஸ்திரேலியா லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளின் நிலவரம் ஒலிபரப்பாக கேட்கலாம்.
2: Hello, I'm Eddie Adedoyne at the BBC Sports Centre with the latest World Cup news. It was a good night for Arsenal's Kai Havertz at the World Cup. He scored twice as Germany hammered Curaçao 7-1.

இனிமையான இரவு நேரம் இதமான பாடல்களோடு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் இருந்து நேயர்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க, விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க.

0: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே, இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: இனிமையான இரவு நேரம், இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு நினைச்சிருக்கோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 8:17 ஆக போகுது. 80-90 காலகட்டங்களிலிருந்து விருப்பமான பாடலை கேட்க வந்திருக்கக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம், சமயபுரம் சர்வேஸ்வரி.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் இன்னைக்கு?
3: இணைப்பு
2: கிடைத்த அந்த மகிழ்ச்சியில அடுத்த வரி ஞாபகத்துக்கு வரல, அப்படிதானே?
3: அனுப்பலாமா?
2: தாராளமா அனுப்பலாமா. இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள அனுப்புங்க. நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: துள்ளி துள்ளி துள்ளி.
1: நேரம் 8:23 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை. இனிமை இப்பொழுது நேரலையில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் மலசு மாவட்டம் கன்னியாகுளம் ரெங்கம்மாள் பேசுறீங்க சார்.
1: ரெங்கம்மாள் பேசிட்டு இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா
1: சார்? நல்லா இருக்கும். நீங்க பேசும்போதே பின்னாடி காத்து சேர்த்து அடிச்சுட்டு இருக்கு, அவ்வளவு காத்தா?
2: ஆமாங்க சார், ரோட்ல நின்று இருக்கீங்க சார், வீடு கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு சார்.
1: பகல்ல அடிச்ச வெயிலுக்கு இந்த லேசா தென்றல் காற்று இந்த நேரத்துக்கு ரொம்ப இனிமையா இருக்குமே.
2: ஆமாங்க சார்,
1: இந்த மாதிரி சூழல்ல தான் நல்ல ஒரு பாடல் கேட்கவும் மனசு ஆசைப்படும்.
2: ஆமாங்க சார்.
1: அப்படி என்ன பாட்டு வேணும் சகோதரிக்கு?
2: நீங்கள் கேட்டதுல இருந்து பிள்ளை நிலா பாட்டு.
1: நாங்க கேட்கல, நீங்க கேக்குறீங்க.
2: நீங்கள் கேட்ட படத்துல இருந்து பிள்ளை நிலா பாட்டு சார்.
1: பிள்ளை நிலா. எத்தனை குழந்தைகள் இருக்காங்க வீட்டுல? அந்த இரண்டு நிலாக்களுக்காக இந்த இரவு நிலவில் பாடல் வருகிறது, கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கிட்டு இருக்கு இடைக்கால பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். 8:28 கடந்து 29 நிமிடத்தை நெருங்கிட்டு இருக்கோம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. காலத்தால் அழியாத காவிய கானங்களை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா இரவு 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இப்போ பாடல் கேட்க யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
1: கரூர் மாவட்டம் பாலசந்திரன் தங்கவேல்.
0: தங்கவேல் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க கூலி வேலை சார் பாக்குறோம்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு ஐயாக்கு?
1: இன்னைக்கு வைஐசி பிறந்ததுல இருந்து சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 8:34 18 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் சுவையான நிகழ்ச்சி. இப்பொழுது நேரலையில் பாடல் கேட்க வந்திருக்கிறார் ஒரு அன்பர், சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் நஞ்சசங்கனை கிராமம், கே கே சாமி சார்.
0: கே கே சாமி, அவ்வளவுதான் முழு பேரே? அவ்வளவுதான் கே கே சாமி. கருப்புசாமி, அதான் நீங்க சுருக்கி கே கேன்ட்டீங்க.
1: ஆமா சார், ஸ்கூல்லயே கே கேன்னு சார் சொல்லுவாங்க.
0: ஓ சார், சரி சரி. அரசு பள்ளியா தனியார் பள்ளியிலயா?
1: அரசு பள்ளி சார்.
0: சரி, என்ன பாடம் எடுக்கிறதா சொன்னீங்க?
1: நான் தமிழாசிரியர்.
0: தமிழாசிரியர், சரி சரி. பொதுவா அந்த பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சப்ஜெக்ட் ஆசிரியர் பெருமக்கள் இருந்தால் கூட தமிழாசிரியர் மேலே மாணவர்களுக்கு ஒரு அதீத பாசம் இருக்கும்.

0: தமிழாசிரியர்கள் எப்போதும் மாணவர்கள் வந்து அரவணைத்து செல்லக்கூடியவங்க சார்.
1: ஆமா, ரொம்ப அதுவும் ரொம்ப எளிமையான ஒரு பாடம் இல்லையா? நம்ம மொழி பாடம் அப்படின்றதுனால தமிழாசிரியர்கள்னாலே நாங்க படிக்கும் போதெல்லாம் அப்படித்தான். அதுவும் ஐயா ஐயானுங்கிறது தான் பின்னாடியே சுத்துவோம்.
0: ஆமா சார், இப்ப எனக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஜான் வில்லியம் ஐயா, அவரு வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் நடத்தும் போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு ராகமா பாடுவாருங்க. நான் வந்து பாடுறதுக்கு முன்னாடி கவிதைதான் எழுதி போடுவேன் சார். இப்ப கூட பாத்தீங்கன்னா நேற்று 218 எழுத்து அறிமுகம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தலைக்குள்ள எழுதியிருக்கேன் சார்.
1: சரிங்க சரிங்க, அற்புதம் அற்புதம்.
0: இப்போ வந்து ஒரு 1500 தலைப்புகள் எழுதியிருக்கேன் சார் கவிதை.
1: அருமை அருமை, உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. என்ன பாடல் இன்னைக்கு ஆசிரியர் பிறந்த கைக்கு
0: கொடுத்தோம்?
1: இரவு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாடல் கேட்கலாமே.
0: இரவு நேரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு இசை வந்து சென்ட்ரல் சார்.
1: நன்றி, வணக்கம்.

0: 8:41 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். இனிமையில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: துறையூர் கீழகுனுட்டி நல்லசாமி சார்.
0: நல்லசாமி ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: கருமத்திலிருந்து ஒரு தங்க ரதத்தில்.
0: ஒரு தங்க ரதத்தில் யாருக்காக இந்த பாடல் தெரிஞ்சுக்கலாமா?
1: என்ன சார்
0: இந்த பாடல் எதனால பிடிக்கும், இல்லை யாருக்காக கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்டேன்.
1: தங்கைக்கு சார்.
0: தங்கைக்கு, அதனால வந்து இந்த பாடல் கேட்டிருக்கீங்க அப்படிதானே?
1: ஆமாம் சார்.
0: ரொம்ப அருமையான வரிகளாகவும் இருக்கும், கேட்டுடலாம் பாடல். நன்றி இனிப்பு வந்ததுக்கு.

0: 8:46 திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு நினைஞ்சிருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையில் விட்டா வெங்கடாஜியாபுரத்தில் சுப்பையா டெய்லர் பேசுறேன்.
0: சுப்பியா ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: உங்கள் நிகழ்ச்சி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். டெய்லர் தான் பார்த்துட்டு இருக்கேன்.
0: சிறப்பு. எப்பயும் வானொலியோடு இருக்கீங்க
1: இப்போ? ஆமாம், நைட்டு 11 வரை கேட்டு பேசுறேன்.
0: சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. நிலையத்துலேயும் அனைவரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் முன்னாடியே
1: கேட்டீங்கன்னா ஏதாவது இடையில ஒரு நகைச்சுவை போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் இப்போ?
1: எனக்கு வேலைக்காரன் பாட்டு வந்து, வேலை இல்லாதானா வேலை தெரிஞ்சவனா வேலைக்காரன் பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்து
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றிங்கய்யா. நீங்கள் கேட்ட பாடல் கேட்டலாம்.

0: இன்றைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஓய்வு நேரத்தில் இனிமையாக பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அந்த வகையிலே மகிழ்ச்சியோடு இரவின் மடியில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா. யாருங்கய்யா பேசுறீங்க?
1: பெரம்பூர் மாவட்டம் டீ களத்தூர் ஆறுமுகம்.
0: டீ களத்தூர்.
1: ஆமாங்கய்யா.
0: சரிங்க. ஆறுமுகம் ஐயா டெய்லர்னு நினைக்கிறேன்,
1: அப்படித்தானே?
0: சரியா சொல்லிட்டானா?
1: சரியா சொல்லிட்டேன்.
0: நம்ம நேயர்கள்லாம் எல்லாருமே மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கீங்க. சரி சரி. எப்படி போயிட்டு இருக்கு டெய்லர் தொழில் இப்ப? பணிகளுக்கிடையிலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாடல் கேட்கணும்னு வந்திருக்கீங்க. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: திருமூர்த்தி படத்துல இருந்து செங்குருவி செங்குருவி தாரமட செங்குருவி.
0: நல்ல அருமையான பாடல்.
1: என்ன
0: சொன்னீங்க? அதிரடியான பாடல் அது. அதிரடியான பாடல். நாளை காலையில 11 மணிக்கு போடு ஆட்டம் போடல கேளுங்க. சரியா? நல்ல ஒரு அருமையான பாடல். நீங்க கேட்ட 10 மணிக்கு. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, நாளை காலையில 10 மணிக்கு. அதுதான் அதிரடி பாட்டு. இது நல்ல டூயட் சாங். கேட்ட என்ஜாய் பண்ணலாமா? நன்றி, வணக்கம்.
2: சிறுவாணி தண்ணிய போல் சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கும்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி 80-90 காலகட்டங்களிலிருந்து வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, காலத்தால் அழியாத காவிய கானங்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் திருவையாறு பிவி ஜெயஸ்ரீ அவர்களினுடைய பாட்டு ஒலிபரப்பா கேட்க மறவாதீர்கள்.
1: கொஞ்சம் யோசிக்கலாமா அன்பே? உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
2: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கே?
1: அட, உன்னை பார்த்து சொல்லலாமா?
2: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
1: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
2: அப்படி என்னத்த பாத்தீங்க?
1: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வராங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
2: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓட்டுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
1: உன் பேச்ச மீறவா போறேன்.
2: ஏன் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
3: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம். நியூஸ் அட் 9.
4: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. India and Slovakia elevate ties to comprehensive partnership, ink 11 pacts to boost cooperation in key sectors including labor migration, digital technology and defense. Prime Minister Narendra Modi and his Slovak counterpart also agreed to establish a joint

0: புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டு மக்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒன்றாக திறன் மேம்பாட்டு இயக்கம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு புது வாழ்வையும் மறுவாழ்வையும் அவர்களுடைய திறனையும் மேம்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்தும் இது கொண்டுவரப்பட்டதன் நோக்கம் குறித்தும் சொல்லுங்க சார்.
1: இந்தியான்றது உலகிலேயே ஒரு பெரிய இளைஞர் சக்தியை கொண்ட நாடு. நம் நாட்டில் இந்த மக்கள் தொகையில பெரும்பாலானவர்கள் இளைஞர். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, இன்னும் வரப்பிரசாதம் சொல்லலாம். நாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், என்னன்னா படிச்சா மட்டும் போதாது, அந்த கல்வியோட வேலைக்கு தேவையான திறன்கள் தேவை முக்கியமா இருக்கணும். ஒரு மாணவன் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆனா இந்த தொழில்துறைக்கு தேவையான அந்த திறன் பயிற்சி இல்லைன்னா அவனால வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா தொழில்துறை என்ன நடத்துதுன்னா, இன்னைக்கு வந்தா இன்னைக்கு அந்த வேலையை பண்ணணும்னு எதிர்பார்க்குது. அதுல அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம்ன்றது கொண்டு வந்தது. இந்த இடைவெளியை குறைச்சி கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறதுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்கில் இண்டியா மிஷன் அறிமுகப்படுத்தினார். இது நோக்கம் வந்து வெறும் பயிற்சி வழங்குறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இளைஞரையும் வேலைக்கு தயார்படுத்தவும், தொழில் முனைவர்களாக ஆக்கவும், உலகளாவிய வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். கடந்த 12 ஆண்டுகள்ல ஸ்கில் இண்டியா திட்டம்ன்றது ஒரு திட்டமா இல்லாம ஒரு மக்கள் இயக்கமாக உயர்ந்துள்ளது. இன்று PMKVY பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா, இது வந்து குறுகிய கால பயிற்சி திட்டம். அப்ரன்ஷிப் பயிற்சி முடிச்ச உடனே தொழில்துறையில இண்டஸ்ட்ரியில போய் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் பயிற்சி எடுக்கிறது அப்ரன்ஷிப். அதே மாதிரி ஐடிஐ மாடர்னைசேஷன், ஏன்னா பழைய காலத்தில் ஐடிஐனா ஏதோ ஒரு சின்ன கூடாரமா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாடல் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியாவே மாறணும். அதே மாதிரி PM விஸ்வகர்மா, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி.
0: ஓகே சார், திறன் மேம்பாட்டு இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இளைஞர் சக்தி கொண்ட நாடாகவும் இந்தியா உள்ள நிலையில இந்த மக்கள் தொகை பலனை பொருளாதார வலிமையாக மாற்ற திறன் இந்தியா திட்டம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு?
1: இது இந்தியாவின் மிகப்பெரிய பலம், அதன் இளைஞர்கள் சொன்ன. இளைஞர்கள் அதிகமா இருக்கிறதுனால மட்டும் ஒரு நாடு முன்னேறாது. இது இளைஞர்களுக்கு உலக தரத்திலான திறன் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். ஏன்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சின்றது அதன் மனித வளம் திறனை பொறுத்து இருக்கு. உதாரணமா ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு CNC ஆபரேட்டர் தேவைப்படலாம், ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் தேவைப்படலாம், இல்ல ஒரு IT நிறுவனத்துக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி சப்போர்ட் தேவைப்படலாம், இல்ல ஒரு EV நிறுவனத்துக்கு ஒரு பேட்டரி டெக்னீஷியன் தேவைப்படலாம். இந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த திறன் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் ஸ்கில் இண்டியா மனித வளத்தை பொருளாதார வளமாக மாற்றியுள்ளது. இதுவரை PMKV ட்ரைனிங் மூலம் 1,64,00,000 மேல இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்றுள்ளது. அதே மாதிரி 54,42,000 மேற்பட்ட இளைஞர்கள் அப்ரன்ஷிப் மூலமாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன, தொழில்துறைக்கு தேவையான திறன்பிக்க பணியாளர்களையும் உருவாக்கியுள்ளனர்.
0: திறன் மேம்பாடு கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் இணைப்பு பாலமா இந்த இயக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இது இரண்டும் எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்புடையது, அது குறித்து சொல்லுங்க சார்.
1: இன்றைய உலகில் வேலை வாய்ப்பு என்பது வெறும் பட்ட படிப்பு மட்டும் நமக்கு சார்ந்ததில்லை. ஒரு நிறுவனத்தின் பார்வையில பார்த்தோம்னா அந்த நபரால நாளை முதல் அந்த வேலையை செய்ய முடியுமா என்றதான் அதோட கேள்வி. இதற்கான பதில் தான் இந்த திறன் மேம்பாடு. உதாரணமா ஒரு இளைஞர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸோ இல்ல சோலார் இன்ஸ்டலேஷன் இல்ல ரொபாட்டிக்ஸ் ப்ரோக்ராம் அல்லது ஒரு CNC மிஷினிங் போன்ற திறன்களை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் பல தாங்களே தொழில் தொடங்கும் நிலையும் உயர்கிறார்கள். இதனால் திறன் மேம்பாடு என்பது வேலை வாய்ப்பிற்கான அடித்தளம் என்று சொல்லலாம்.
0: ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவதற்கு உரிய தகுதி என்ன, வயது தகுதி, கல்வி தகுதி, இந்த திட்டத்தில் எப்படி இணைந்து பயிற்சி பெறுவது, யாரை அணுகுவது சார்?
1: இது வந்து ஒரு ஓபன் புக் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு வந்து பெருசா தகுதி அந்த தடைகள்ன்றது இல்லை. யார் ஒருத்தர் 14 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல போலாம். உதாரணமா ஒரு 8வது படிச்சிருக்காங்க இல்ல 10வது படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஐடிஐன்ற மூலம் போலாம். இல்ல என்னால படிக்க முடியல 5வதுதான் படிச்சிருக்கேன் 6வதுதான் படிச்சிருக்கேன் அதுக்கு மேல என்னால பயிற்சியை தொடங்க முடியலன்றவங்களுக்கும் பயிற்சிகள் இருக்கு. இல்ல டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருக்கோம் வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து பண்ணலாம். சோ வயதுன்றது ஒரு தடை இல்ல. இப்ப இந்த

0: பயிற்சி எங்க கிடைக்குதுன்னா, ஒன்னு வந்து நியரஸ்ட் ஐடிஐ, தமிழ்நாட்டில் 412 ஐடிஐ இருக்கு, டிப்ளமோ காலேஜஸ் இருக்கு. சோ நீங்க ஐடிஐல போனீங்கன்னா இப்ப அட்மிஷன் ஆரம்பிச்சிச்சு, டென்த் முடிச்சோன்னா அந்த 8வது படிச்சவங்களுக்கும் கோர்ஸ் இருக்கு, ஐடிஐ கோர்ஸ், 10வது படிச்சவங்களுக்கும் கோர்ஸ் இருக்கு, 12வது படிச்சவங்களுக்கு கூட ஐடிஐ கோர்ஸ் இருக்கு, அங்க பண்ணலாம். இல்ல அந்த குவாலிபிகேஷன் இல்லைனாலும் ஸ்கில் சென்டர்ஸ் இருக்கு, அங்க போயிட்டும் அங்க பண்ணலாம். இல்ல ஸ்கில் இண்டியா ஹப்னு சொல்லிட்டு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு, அதுல ரிஜிஸ்டர் பண்ணியும் அவங்க வந்து ஈஸியா அது பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்கு, திருச்சியில் இருக்கு. இங்க நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்றோம்னா, ஒன்னு இந்தியாவில 14,000 ஐடிஐ இருக்கு, இதுல வந்து 169 வகையான பாடப்பிரிவுகள் இருக்கு, அதுல 90க்கு மேல என்ஜினியரிங்கும் மற்றது வந்து சர்வீஸ் சேவை துறையில் சார்ந்தது மாதிரி. ஐடிஐ முடிச்சுட்டு ஐடிஐ இன்ஸ்ட்ரக்டரா வேலை பண்ணா, அதுக்கு எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அங்க 1 இயர் ட்ரைனிங் கொடுத்தா நீங்க இன்ஸ்ட்ரக்டர் ஆகிற ட்ரைனிங்கும் இருக்கு. அது இல்லாம நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல உங்களுக்கு இமீடியட்டா ஒரு திறனை கத்துக்கணும்னு வரும்போதோ அங்க வந்து நாங்க ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், 1 வீக் 2 வீக் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்கணும். சோ நீங்க டிகிரியோட இந்த ஷார்ட் டேர்ம் அட்டன் பண்ணா அந்த வேலை வாய்ப்புக்கான திறனை பெற்று நீங்க ஈஸியா வேலை கிடைக்கும்.
1: ஓகே சார், இப்ப இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில வருமான வரம்பு முக்கியமா எதுவும் பார்க்கப்படுதா சார்?
0: எதுவும் இல்ல, யாரு வேணா பண்ணலாம். இந்த கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங்ல கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 15,000 to 40,000 வரைக்கும் செலவு பண்ணுது, அந்த ட்ரைனிங் பயிற்சி நிறுவனத்துக்கு கொடுத்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். அந்த PMKVY-லயும் எல்லாத்திலயுமே ஃப்ரீ ட்ரைனிங் தான். இன்னும் சொல்ல போனா போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கொடுக்கறாங்க. அது வந்து இப்போ குரூப் ஏஸ் இது கிளாஸ் 1 சிட்டினா 225 ரூபாய் ஒரு நாளைக்கு, கிளாஸ் பி சிட்டினா 185 ரூபாய். அது மாதிரி வந்து அவங்களுக்கு இடமும் கொடுத்து, இதே 80 கிலோமீட்டர் சுற்றளவுல இருந்தா டெய்லி வந்து பாரு 100 ரூபாய் டிராவலிங் அலோவன்ஸும் கொடுக்குது. இது என்னன்னா, இது அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட், இது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கிராமப்புறத்திலேயோ ஒரு ஏழை எளியவர்களுக்கோ இவ்வளவு தூரத்தில் வந்து ஒரு 30,000 to 40,000 கொடுத்து ட்ரைனிங் எடுக்க முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து கட்டணமில்லா ட்ரைனிங் தானே தவிர யாரும் இது இல்லை. அதே மாதிரி ஐடிஐ போனாலும் ஒரு ஐடிஐக்கு வந்து வருஷம் புல்லா பார்த்தாவே 2,000 ரூபாய் தான் சார்ஜஸ். அதுல பார்த்தா இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 1,800 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது இல்லாம சைக்கிள் கொடுக்கறாங்க, அதே மாதிரி தங்கத்துக்கு இடம் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, அதுக்கடுத்து புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்து எல்லா ஸ்டேட் கூடுமான வரைக்கும் என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா இவங்க வேலை செய்யறதுக்கு தேவையான திறன் மிக்க தொழிலாளர்கள் வேணும் அவங்க. ஏன்னா இப்ப ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு கொடுத்தா கூட ஓட்ட தெரியாதவங்கிட்ட கொடுத்து என்ன பண்றது? அப்போ தொழிற்சாலைன்றது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு இயங்குறது இல்ல, அதுக்கான திறமையான தொழிலாளர்களை வச்சுதான் இறங்க முடியும். அப்பதான் அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனாலதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கில் மிஷன் மூலம் எல்லா இளைஞர்களும் ஒரு உற்பத்தி ஆறு ஒரு ஆக்கப்பூர்வமான தொழில் முன்னேற்றத்துக்கான இந்த இளைஞர்களை தயார்படுத்திட்டு வராங்க.
1: ஓகே சார், இந்த திட்டத்தின் மூலம் இலவசமா என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கறத சொன்னீங்க. ஏற்கனவே நீங்க சொன்னபடி பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்துல எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விவரம்லாம் சொன்னீங்க சார். இந்த PM கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தோட முக்கிய சாதனைகள் என்ன சார்? இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் எத்தனை பேர் பயிற்சி பெற்றுள்ளனர், அது குறித்த விவரங்கள் சொல்லுங்க சார்.
0: பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனான்றது படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கும், அதே சமயத்தில் படிப்பை தொடர முடியாம விட்டவங்களுக்கும், அவங்களுக்கு 1 மாசத்திலிருந்து 6 மாசம் வரைக்கும் கட்டணமில்லா பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா. இதுல வந்து இதோட பெரிய சாதனை என்னன்னா, எல்லா சமூகத்தினரையும் போய் சென்றடைகிறது, கிராமப்புறத்துல மற்ற எல்லா இடத்திலும் டிரைபல் அந்த ஏரியாலும். இதுல வந்து சிறப்பான அம்சம்னா, பெண்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, கிராமப்புற இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் இந்த பயிற்சி கிடைத்துள்ளது. இதுல 45% மேற்பட்டவர்கள் பெண்கள். இது அர்த்தம் என்னன்னா, ஒரு பெண் ஒரு திறன் பெறும்போது அந்த குடும்பமே பொருளாதார ரீதியா முன்னேறது மட்டும் இல்லாம, அந்த குடும்பமே முன்னேறும் போது ஒரு சமூகமே முன்னேறதுன்றதான். அது மட்டும் இல்லாம, இன்று பெண்கள் வந்து AI, ட்ரோன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், ஆண்டர்பிரினர்ஷிப் போன்ற பல துறையில முன்னேறி வருவாங்க. சோ இதுவே பெண்களின் அதிகாரம் அளிப்பின் ஒரு உண்மையான வடிவமாகும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் எத்தகைய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள்லாம் இப்ப சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இது குறித்து சொல்லுங்க.
0: நாம வந்து இப்ப உலகமே வந்து 4வது தொழில் புரட்சி நம்பி போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கான வேலை மட்டும் இல்லாம ஃபியூச்சர் ஜாப்ஸ், நாளைக்கான உலகத்தை எப்படி தயார் கொள்வது, எல்லாம் இந்த AI தொழில்நுட்பம், இந்த சைபர் செக்யூரிட்டி, ட்ரோன் டெக்னாலஜி, ரொபாட்டிக், டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி வரும்போது, இப்ப படிச்சிற படிப்பு, கல்லூரியில் படிக்கிற படிப்பு நாளைக்கு கிடைக்க போகிற வேலைக்கு இன்னைக்கு எப்படி தயார் பண்றது, அதாவது ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்னு வாங்க. அதனால இப்பவே வந்து ITI-ல இருந்து

0: இன்ஜினியரிங் பாலிடிக் எல்லா இடத்திலுமே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐலே செமிகண்டக்டர் டெக்னீஷியன், சைபர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், ஏஐ டெக்னீஷியன், அதே மாதிரி கிரீன் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வரப்போகுது. அது இப்பவே வந்து அது சேர்க்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி இந்த தொழில் பயிற்சியை கொடுக்கறதுக்கு ஒரு முன்னணி நிறுவனங்கள் லைக் ஐபிஎம், மைக்ரோசாப்ட், அதே மாதிரி சிஸ்கோ, ஏடபிள்யூஎஸ் போன்ற உலக தர நிறுவனங்களை இணைந்து 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இந்த புதிய திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது.
1: நீங்க நிறைய இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கியிருப்பீங்க. தொலைதூர கிராமப்புற பகுதிகளுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொண்டு சென்ற அனுபவம், அது குறித்து
0: இது ஸ்கில் இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றின்றது இதுதான் சொல்லலாம். ஏன்னா முன்பு திறன் பயிற்சின்றது ஒரு சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்கில் இந்தியா திட்டம்ல கிராமங்கள், பழங்குடியினர் பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடதுசாரி தீவிரவாதம் பாதித்த மாநிலங்கள், பல்வேறு பகுதிகளுக்கு இது சென்றுள்ளது. ஜன்ஷ் சிக்ஸ்தான் சந்தான் மூலம் 36.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மக்கள் தங்கள் ஊர்களே வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர்.
1: ஓகே சார், தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் இந்த திட்டம் எந்த அளவு சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த தொழில் பயிற்சி நிலையங்களோட எண்ணிக்கை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. மேலும் மாணவர் சேர்க்கையும் அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பாக்குறோம். இதற்கான காரணம் என்ன சார்?
0: இந்த 12 ஆண்டுகள் இந்த ஐடி அமைப்புன்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 2014 சுமார் 9977 ஐடிஐ இருந்த நிலையில இன்று வந்து 14688 ஐடிஐகள் செயல்படுகின்றன. மாணவர் சேர்க்கையும் 9.5 லட்சத்திலிருந்து 14.7 லட்சமா உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம்னா புதிய தொழில்நுட்ப பாடங்கள், நியூ டெக்னாலஜி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி லிங்கேஜ், தொழில்துறை இணைப்பு, அதுக்கடுத்து வந்து அப்கிரேடட் லேப்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி அப்கிரேட் இண்டஸ்ட்ரி 4.0 லேப்ஸ், அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள், இன்னொரு வந்து டூயல் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு வருஷம் ஐடிஐல படிக்கும்போது 6 மாசம் இங்க படிக்கலாம், 6 மாசம் இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணலாம். சோ படிக்கும்போது அந்த வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாம பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களே இண்டஸ்ட்ரி ஐடிஐ ஃபிளக்ஸி எம்ஓயின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அவங்களே ஐடிஐ ரன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான சிலபஸ் டிசைன் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஆட்களை இது பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்டிபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும், அந்த பிளக்ஸி எம்ஓயு. சோ பல இந்த முன்னெடுப்புகள்னால இளைஞர்கள் மற்ற வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால ஐடிஐ மாணவர்கள் டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, அதனால இன்டேக்கும் அதிகமாயிடுச்சு.
1: பிஎம் சேது திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? இந்த திட்டம் தொழில் கல்வியை எவ்வாறு மாற்றப்போகிறது அப்படிங்கறத விளக்கமா சொல்லுங்க சார்.
0: பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ், இது பேரோட சித்தம், பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ். இது எப்படி இந்த மாற்ற போகுதுன்னா, இந்தியாவோட தொழிற்பயிற்சி கல்வி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்று திட்டமாகும். சுமார் 60,000 கோடி முதலீட்டில் 1000 அரசு ஐடிஐகள் மேம்படுத்த உள்ளன. இதுல வந்து இது ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல்ல கிரியேட் பண்றாங்க. 200 ஹப் ஐடிஐ, 800 ஸ்போக் ஐடிஐ, அது மாதிரி ஒரு ஹப் ஐடிஐக்கு 4 ஸ்போக் ஐடிஐ என்ற கான்செப்ட்ல இதை உருவாக்க போறாங்க. அப்ப அந்த கிளஸ்டரே, அந்த ஏரியாவே ஒரு குரோ. இப்போ திருப்பூர்ல நமக்கு ஆடை தொழில், அப்ப அந்த இடத்துல அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், சென்னையில ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி. அப்ப எங்கெங்க என்ன மாதிரி தொழில்கள், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல உலக தரத்திலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணும்.
1: மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

நேரம் 9:30 40 நொடிகள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல்நிலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்டு மகிழ வருகிறது இனிய ராகம். விசித்திரங்கள் நிறைந்தது நம் வாழ்க்கை மட்டுமல்ல, இயற்கையும் தான். விந்தையாய் சில்லென்ற சாரல் மழை இந்த இரவை மென்மையாய் தாளாட்டி கொண்டிருக்கிறது. தாளாட்டில் மகிழும் புவியும் இரவின் குளிர் சாரலில் இணைந்த நம் மனமும் விரும்பி ரசிக்க இரவின் மடியில் இசையின் பிடியில் ரசிக்கலாம் இனிய ராகம்.

நேரம் 9:36. 18 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். இனி அழகி படத்திற்காக கார்த்திக் பவதாரிணி பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:41:37. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையுடன் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியிலே சொல்ல மறந்த கதை, அது படத்தின் பெயர். பாடல் கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரேயா கோஷல் பாடிய இந்த பாடலை.

நேரம் 9:47. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். இனி காதல் சாதி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், பவதாரணி

நேரம் 9:53. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையுடன் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியிலேனே. கடல் பூக்கள் படத்திற்காக கிருஷ்ணராஜ் சத்யா பாடியுள்ள பாடல்.

0: முத்தண்ணே, என்ன பலமான யோசனையில இருக்கீங்க போல.
1: தெரியுதுல்ல, தொந்தரவு பண்ணாம கிளம்பு.
0: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நக்கல் தானே.
1: புரிஞ்சாலும் இன்னும் கிளம்பலையே நீ.
2: அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
0: என்ன அப்படி திங்க் பண்றீங்க?
1: நேத்து ஒரு மீட்டிங் போனேன், அங்க நம்ம மரம் வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. மரம் வளர்த்துச்சுன்னா நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், மழை பெய்யறது, ஏசி பயன்பாட குறைக்கிறது, இதெல்லாம் பத்தி.
0: அடடே, நல்ல விஷயம் தானே, அதுல என்ன யோசனை?
1: டேய், என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா நீ?
0: சொல்லுங்கண்ணே சொல்லுங்க.
1: எங்க வீட்டுல இருக்க இடத்துல என்னென்ன மரம் வளர்க்கறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன்.
0: கவலைய விடுங்க, நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்றத கேளுங்க.
3: வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும், அந்த வேலியில ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசுவோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஸ்ரீ மகா கணபதே என்று தொடங்கும் என் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாடல், ஆபோகி ராகம், கண்டச்சாப்பு தாளம்,

அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேவே ஸ்ரீகாந்தம் என்று தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம், மோகன கல்யாணி ராகம், ஆதித்தாளம்

அரங்கிசை நிகழ்ச்சிகளேனி, சாரசுமுகி என்று தொடங்கும் முத்தையா பகவதர் இயற்றிய பாடல், கௌடமழ்கார் ராகம் ரூபகத்தாளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:30. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் அரங்கிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று திருவையாறு வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மூர்சேங். அரங்கிசை நிகழ்ச்சியில் இனி சாமகான என்று தொடங்கும் குரு சுரஜானந்தா பாடல், கீரவாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருவையாறு பிவி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. மத்திய அலை மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பில் 927 கிலோஹெர்ட்ஸிலும். நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலை வரிசையின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். அதுவரை இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு சுவைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.1 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நேரம் இப்பொழுது 12:50. தொடர்ந்து காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவாக இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்